நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 ஜெயிஸ்த மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் வருடம் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்களினி கேட்கலாம்.
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 2வது குறட்பா.

தன் நாட்டிடத்திலே அன்பும் தெளிவான அறிவும் எதையும் ஆராய்ந்து பேசும் சொல்வன்மையும் தூது உரைப்பவனுக்கு இன்றியமையாத மூன்று தகுதிகளாகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆப் எஜுகேஷன், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்கவிருக்கிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விட விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மரதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்குபெறும் சிறுமி எஸ் பவிஷா, 7:00 திரையிசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதாரங்க, 8:05 நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆப் எஜுகேஷனின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாளர், குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கவிருக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களான்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின் தேதியும் செய்தி, 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 10:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஜி பூம்பா, 10:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் ஜி பூம்பா, 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, நீடூர் மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி எஸ் பவிஷா, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களான்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 அனில் பாஸ்தாவின் வார்த்தை விளையாட்டு, 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகளின் எல்எஸ்சி, 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆப் ஸ்கூல் வழங்கும் எல்எஸ்சி, 4:00 பொன்னியின் காவலர் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மரதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மீழ்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார்.

0: நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே சேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு, திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்களின் காற்றில் வரும் காலம். 8:30 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காலம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBS ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொலமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் ரா மரதநாயகம் அவர்கள். 10:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் இரவு மலரும். 10:30 கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழ்மலையான் குரூப் ஆப் எஜுகேஷன் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலுமும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்பிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. External Affairs Minister Dr. S. Jaishankar will hold bilateral meeting with US Secretary of State Marco Rubio at Hyderabad House in New Delhi today. They will discuss a wide range of issues, including issues related to regional and global peace and security. Secretary Rubio arrived in India yesterday on a 4-day visit to participate in the Quad Foreign Ministers meeting. He called on Prime Minister Narendra Modi yesterday and briefed him on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors, including defense, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. Mr. Modi asserted that India and the US will continue to work closely for the global good. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Secretary Rubio shared US's perspective on various regional and global issues, including the situation in West Asia. He called India a vital partner to the United States. Commerce and Industry Minister Piyush Goyal met Executive Vice President Global Public Policy and Corporate Strategy at Boeing company Jeff Shockey in New Delhi yesterday. In a social media post, Mr. Goyal said that during the meeting, both sides discussed measures on advancing India-US cooperation in aviation and aerospace manufacturing. He added that the meeting also followed discussions focused on developing maintenance, repair and overhaul opportunities, skilling supply chains, innovation and growing India's role as a trusted global manufacturing and engineering hub. The government has published draft rules under the VVG Ramji Act 2025 for wider public consultation. The Rural Development Ministry said that any person, stakeholder, organization or institution may submit objections or suggestions on the draft rules for consideration by the 21st of next month. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda yesterday. The existing beneficiaries under the state health scheme, Swasthya Sathi, will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. Mr. Adhikari said that a proposal has been sent to the centre regarding an increase in the number of PM Jan Aushadhi Kendra in West Bengal from the existing 117 to 469. The Chief Minister also said that proposals for new medical colleges in Alipurduar, Kalimpong and South Dinajpur districts as well as a new AIIMS for North Bengal have also been sent to the central government. In Maharashtra, a 1500-page charge sheet has been filed before the court at Nashik in connection with the alleged sexual assault and attempted religious conversion case linked to a TCS facility in the city. According to SIT Chief Sandeep Mitke, the charge sheet was filed yesterday against four accused, Mateen Patel, Nida Khan, Danish Sheikh and Tawseef Attar. He said additional charge sheets related to 7 to 8 persons connected to offences are expected to be filed within the next 3 to 4 days. US President Donald Trump said that a deal with Iran

0: including opening the Strait of Hormuz, has been largely negotiated after calls with Israel and other allies in the region. Announcing progress on his Truth Social platform, Mr. Trump said final aspects and details of the deal are being discussed and will be announced shortly. President Trump said that he had spoken with leaders from Saudi Arabia, UAE, Qatar, Pakistan, Turkey, Egypt, Jordan and Bahrain, along with Israel. Iranian Foreign Ministry spokesman Ismail Baqai earlier told state television that the US and Iranian positions had been converging in the last week, but warned that did not mean agreements would be reached on key issues. In IPL cricket, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ekana Cricket Stadium in Lucknow last night. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும்போது மகிழ்ச்சி, சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும்போது பெருமிதம், சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ, வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டும்

0: மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நண்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம் ஓய்வு மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. ஆன்மீக மலர்களின் மனம் வீசி மனம் கமழும் பக்தி மாலை. விடியலின் நற்காலையில் வெற்றி தரும் விநாயக பெருமானுக்காய் வெற்றி கானம் இசைத்திருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

முகில்கள் முத்தமிடும் முன்காலை பொழுதில் முத்துக்குமரனவன் முருகனுக்காய் அமுதகானம் பாடியிருக்கிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

கண்ணில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன்.

0: மலர்ந்து மனம் வீசியது. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.

0: நாகப்பட்டினம்
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: தேசத்திற்கான வளம் ONGC.
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.

0: சம்மரில் அசந்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: உழவர்களுக்கு
2: ரேஜக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
3: அட, இந்த நேரத்துல பூங்குடி இதுக்காகவே வந்தியா? ஆமாம்மா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்கார்றியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
2: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
3: அப்படிங்கிறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
2: அது சரிக்கா. இது என்ன இவ்ளோ பெரிய பானை? அதுவும் வெள்ள துணிலாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்காய் கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
3: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பூங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
2: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
3: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபிதான் பூங்குடி.
2: அமுத சுரபியா? அக்கா, அப்ப அத சாப்பிடலாமா? இனிப்பா இருக்குமா?
3: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன். சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றது அப்புறம் நீ முடிவு பண்ணு.
2: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
3: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீரு, 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பசும் கோமியம், 25 கிராம் நாட்டு சர்க்கரை.
2: நேரே விஜயக்கா, இத மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்தினீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களா நீங்க?
3: நான் எங்க ஏமாத்தின? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
2: சரி, அதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு, இத வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
3: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்கறதுலயும் ஒரு முறை இருக்குது. வலப்புறமா 50 முறை, இடப்புறமா 50 முறை, சுத்துற மாதிரி கலக்கணும்.
2: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
3: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
2: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
3: பல நாளைக்கு எல்லாம் தேவையில்லை, 1 பகல் 1 இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுத பானம் தயாராயிடும்.
2: தயாரான பிறகு
3: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
2: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா, அத முதல்ல சொல்லுங்க.
3: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து இப்ப பாத்தியா, அக்கா வீட்டுல காய்கறி எல்லாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம் நல்ல வளமா வளர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
2: ஏங்கா, இந்த பசு சாணமும் இந்த பசும் கோமியமும் சேர்ந்து இவ்ளோ சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
3: ஆமா பூங்குடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
2: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
3: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்குடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசலை விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
2: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
3: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
1: கேட்டது உழவர்களுக்கு.
4: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
0: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
9: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும்
4: Max Best and Briefs.
3: Oh, Max.
5: இன் சொல் அமுது.
0: இணையும் நேரம்.

0: Max, Vest and Briefs.
1: Cool Max.
2: இன் சொல் அமுது
3: இணையும் நேரம் 6:40.
2: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. பறவைகள், விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு போராடுகின்றன. மக்கள் வாழ்க்கையில் இத்தகைய போராட்டம் இருந்தாலும் இந்த எல்லையை கடந்த வாழ்க்கை போராட்டம் ஒன்று உண்டு. உயிரே நீங்குவதாக இருந்தாலும் கொள்கையிலிருந்து விலக மாட்டார்கள் சான்றோர்கள். அடியாரை முன்னூட்டி பின்முன்பதை தமது கொள்கையாக கொண்ட சிறு தொண்டர் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இந்த இயற்பகை நாயனார் விளக்கேற்றும் கொள்கை தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமது உடலை வெட்டி இரத்தத்தை எண்ணெயாக ஊற்றி விளக்கரித்த கலியநாயனார் ஆகியோர் மானமிகு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தான் செய்த தவறை எண்ணி நெஞ்சம் வருந்த அதனால் உண்டாகும் சிறந்த உணர்ச்சியே மானமாகும். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் பட்டர் என்பவர் திருவரங்க பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் திரை மறைவில் ஏதோ பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் உள்ளே இருப்பதை அறியாதவர்களாக திருவரங்கத்தைச் சார்ந்தவர்கள் வாய்க்கு வந்தபடி வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தனர். உள்ளே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பட்டர் இதனை கேட்டுக்கொண்டிருந்தார். வசைபாடு ஓய்ந்த நிலையில் உள்ளிருந்த பட்டர் திரையை விலக்கி வெளியே வந்து அதிகமாக திட்டித் தீர்த்த அன்பருக்கு அரங்கநாதர் உடுத்தி கலைந்த பட்டு பீதாம்பர ஆடையை அணிவித்தார். மற்றொருவருக்கு தாம் அணிந்திருந்த மோதிரத்தை கடற்றி அவர் கைவிரலில் அணிவித்தார். அவர்களை நோக்கி இருவரும் பெரிய பெருமாள் சன்னதியில் அடியனின் குற்றம் குறைகளை எடுத்துரைத்தமைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இவற்றை இயன்றவரை போக்கிக் கொள்ள முயல்வேன் என்று தெரிவித்தார். இதுதான் சிறந்த மானம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் மானத்தோடு வாழ்பவர்கள் எந்த நிலையிலும் மானம் குன்றுமுடியான செயல்களை செய்யக்கூடாது. இதனை இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருப விடல் என்கிறார் வள்ளுவர். மானமும் அழிந்து உயிரும் அழிவதால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் மானத்தை காப்பதற்காக உயிர் விட வேண்டிய நிலைமை வந்தாலும் கவரிமான் போல உயிரை விட்டு விடுவார்கள் என்பதை மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின் என்ற குறட்பாமூலம் விளக்குகிறார். இழிநிலை வந்தபோது உயிர் வாழாமல் இறந்த மானமுடையவர்களின் சிறப்பை உலகு தொழுது ஏத்தும் என்பதை ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்று மானமுடையவர்களை போற்றுகின்றார் திருவள்ளுவர். நாம் ஒவ்வொருவரும் மான உணர்விற்கு பங்கம் ஏற்படாதவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி.
2: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
5: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
7: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
0: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: பூமெக்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
11: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
12: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
2: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
12: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
2: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
12: மாலை 6 மணிக்கும்
2: இன்னிசையாய் உலாவரும்.

0: வாய்ஸை
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது. காலை மணி 6:45 மாநில செய்திகள். செய்திகளை செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்

0: நடவடிக்கைகள்.
1: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 200 ரூபா 250 ரூபா தான் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் இதே மார்க்கெட்டில் அவங்க வீட்டு விற்பனை செய்கிறவங்க வந்து 500 ரூபா 600 ரூபா அளவுக்கு விற்பனை பண்ணுறாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயித்து விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து சென்ட்டு கணக்கில் 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்ணுறோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில்

0: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: துளிர்க்க எழுகிறது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: எம் பவிஷா.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: 4th ஸ்டாண்டர்ட்.
6: எந்த ஸ்கூல்ல?
7: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், கிளிஞ்சல் மேடு.
6: சரி பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: நான் கடலை பத்தி பாடல் பாட போறேன்.
6: எங்க பாடுங்களா?
7: எல்லை அடியார் பெண் கலரே, நீதான் இரவு உழங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கல் திரைகளையோ கடலே, அவை குழவில் நிறைதாமோ கடலே, எங்கும் உனதுடையோ கடலே, அன்றி இடிலில் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகரம் நீன் உலகோ கடலே, விளைக்கோள் முட்டலுக்கோ கடலே, சித்தி விளையாட உதவும் கடலே, மலைக்கும் நீ கடலே, அது வாங்கி வைப்பலும் நீ கடலே, வளர்த்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். பாடல் பொருள்: எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒளிந்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வென்றதே இல்லையா, ஓங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணைவதற்கு வருவதை போல காற்றியாருக்கின்றன, எங்கும் ஒழிகின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்துதா அல்லது இடியோசையால் எழுந்துதான் என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது, எண்ணில்லாத நீ, விலை மதிக்குள்ள முத்துகளும் கொண்டுள்ள நீ, சிப்புகள் விளையாடுவதற்கு உதவுகிறாய், இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கிறாய், உன் பெருமைகளெல்லாம் எடுத்து வைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை.
6: சுப்புர கடலை பத்தி சொன்னீங்களே, உங்களுக்கு கடற்கரைனா ரொம்ப பிடிக்குமா?
7: பிடிக்கும்.
6: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: டாக்டர் ஆகணும்.
6: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
7: நன்றி.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
1: துளிர்த்து முளைத்தது.

0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லம்பிங் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நீ கேட்கலாம். திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக

தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

அழகு மயில் ஆனந்த நடனமிற்று காற்றலையில் அழகு நடைபோட்டு வந்தது புது பாடகன் படத்திற்காக. தொடர்வது இன்று புலர்ந்த இனிய காலை இன்பம் கலந்த இசை வேலை.

காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசை நிகழ்ச்சியினை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய நேரம் 7:10:45. ஒலித்தது மனசெல்லாம் படப்பாடல். இனி வருகிறது அவள் தந்தது இந்த தேகம் என்றும் வேண்டும் அன்னையின் மடிசுகம்.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேங் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோர பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் April 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும், நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும், 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக

0: இணையதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வங்கக்கடலோர இசை அலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
11: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
10: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
12: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
13: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
17: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
18: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
19: முகத்தில் பருவா சைபால், சொரியா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், தெருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி, இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா

0: காரைக்கால் மேல்நிலை கல்வி அலுவலகம் துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2025-2026 கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8/5/2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் வரும் 30/5/2026 வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்களாக காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட அதாவது அறிவிக்கப்பட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். 18/5/2026 திங்கட்கிழமை முதல் 30/5/2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி தட்கல் திட்டத்தில் 1/6/2026 2/6/2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் ₹1000 செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொது தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: மற்றும் உடல்நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: இனிக்கும் இனிய காலை வேளையில் நம்ம இணைத்திருக்கிறது காலை காம்போ.
1: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
3: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சேவை செய்திகள். திருநள்ளாறு அருள்மிகு பிரணயாம்பிகை சமேத அருள்மிகு தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு சனீஸ்வர பகவான் ஸ்தல பிரமோற்சவத்தில் இன்று காலை பல்லக்கு இரவு யானை வாகனம். திருமலைராயன்பட்டினம் கிழையூர் ஸ்ரீ மழைமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நண்பகல் கஞ்சி வார்த்தல். கோவில் திருமாலம் ஸ்ரீ பயசாம்பிகை சமேத ஸ்ரீ மகா காலநாத சுவாமி ஆலயத்தில் இன்று காளியம்மனுக்கு நவசண்டி மகா யாகம் இரண்டாம் காலம் ஆரம்பம். திருமாந்துரை ஸ்ரீ யோகநாயகியுடனாய ஸ்ரீ அச்சயநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று திருவீதியுலா. நாச்சியார் கோவில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோயிலில் இன்று லட்சுமி அலங்காரம். இலுப்பூர் அருள்மிகு திரௌபதேமன் ஆலயத்தில் இன்று கிருஷ்ணன் தூது அரவான் களப்பலி கர்ணமோட்சம். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி அருள்மிகு பொன்னமாகாளியம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழாவில் இன்று காலை அபிஷேக ஆராதனை மாலை பிரகார உலா. கேட்டது சேவை செய்திகள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
3: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.

நேர்களை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ நிகழ்ச்சியினை அடுத்து வரவிருக்கிறது தகவல் சுரங்கம். அதனைத் தொடர்ந்து 8:05 தொலைபேசி தொட்டு உங்கள் மனம் தொட்ட பாடல்களை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் துள்ளி வரும் பாட்டுக்காக காத்திருக்கிறார் உங்கள் அறிவிப்பாளர் சகோதரி மீனாட்சி கேசவேல். நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இதம் தரும் காலை பொழுதில் இதுவரை நம்மை இணைத்தது. டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்பு இந்நிகழ்ச்சியினை வழங்கி வருகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
4: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சில நேரத்துல வந்து நம்ம சில நிறுவனத்திலேயோ சில சர்வீஸ்லயோ நம்ம வாங்கின பொருளை விட அந்த சர்வீஸ் வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பாரிஸ்ல இருந்து ஒரு பிசினஸ் மேன் நியூயார்க் போறாரு. நியூயார்க்ல போயிட்டு 1 week ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாரு. அவருடைய பிசினஸ் ட்ரிப் முடியுது. முடிச்சிட்டு ஊரு கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது அந்த ஹோட்டல் வெக்கேட் பண்ணிட்டு வெளில வர்றாரு. ஒரு டாக்ஸி போகுது. டாக்ஸி அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவன் அங்கேருந்து வேர் அப்படின்னா, உடனே ஒரு ஏர்போர்ட் அப்படின்னாரு. அவங்க புரிஞ்சிருச்சு வெளியூர்க்கார அப்படின்னு சொல்லிட்டு 10% டிப்ஸ் அப்படின்றான். ஓகே அப்படின்றான். உடனே அந்த டாக்ஸியில போய் ஏறுறான். அந்த டாக்ஸி போற வேகத்துக்கு அந்த பிசினஸ் மேனுக்கு நம்ம இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம், யாருக்கெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், எவ்வளோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், என்டையர் லைஃபையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டான். போய் ஏர்போர்ட்டில் நிறுத்தினான். இறங்கினவுடனே எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டார். அவனே $30 அப்படின்னு சொன்னான். ப்ளஸ் ஒரு $3 வந்து டிப்ஸு. $33 வாங்கிட்டு அவன் வந்து போயிட்டான். அவர் போய் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி வந்து ஒரு டாக்ஸில் ஏறிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணோம், ஒரு நல்ல டாக்ஸில் வந்துருக்கலாமே நினச்சிக்கிட்டு போயிட்டாரு. அடுத்து ஒரு 3 months கழித்து அதே நியூயார்க் சிட்டி வர்றாரு. நியூயார்க் சிட்டி வந்துட்டு அதே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. இந்த ட்ரிப்பும் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. பிஸ்னஸை முடிச்சுட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு கிளம்பணும்னு போகும்போது தான் போன ட்ரிப் போன அந்த கார் ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு டாக்ஸி வேணும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. உடனே அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, சார் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டாக்ஸி சொல்லியிருக்கோம் வருவோம் அப்படின்றாங்க. ஸோ உடனே கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் க்ளீன் ஷேவில் நீட்டாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவர் அங்கே நேராக கிட்டே வந்தார். அவர் யூ மிஸ்டர் டேனிஷ் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் எம் லாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. பெட்டி எடுத்துக்கிட்டாரு. நேராக போய் அந்த போர்ட்டிகோல் நின்னார். பார்க்கிங்கில் இருக்கிற காரை கொண்டாந்து நிறுத்தினார். ஒரு பிறந்த குழந்தையை படுக்க வைக்கிற மாதிரி அழகாக அந்த பெட்டியை டிக்கில் படுக்க வச்சுட்டு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி, சார் ப்ளீஸ் கெட்டின் அப்படின்னாரு. அப்படி உள்ளே போனால் ஏசி போட்டிருக்காரு, நல்லா சில்லுன்னு இருக்குது, அருமையான பர்ஃப்யூம் அடிச்சிருக்காரு, நல்ல வாசனையாக இருக்குது. ஏறி உட்காந்தவொடனே ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டு லாரி சொல்கிறாரு, மிஸ்டர் டேனிஷ் நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்கு 20 minutes ஆகும், நீங்கள் கிளம்புன அர்ஜென்ட்டில் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமான்னு கேட்குறாரு. இவர் யோசிக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய கெஸ்ட்டுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்டாக தரேன் அப்படின்றாரு. அப்படியே எனக்கு ஒரு லைம் ஜூஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கிளம்பிடுச்சு அந்த நேரத்தில், சாரி மிஸ்டர் டேனிஷ் நீங்கள் ஏதாவது மியூசிக் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சில ஆல்பம்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களான்னு கேட்டார். அதில் ஒரு ஆல்பத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மியூசிக் ஓடுது, கையில் ஜூஸ் இருக்குது.

பேப்பர் இருக்கு. அந்த ஜேர்னியே தெரியல, போய் ஏர்போர்ட்ல போய் வண்டி நிக்குது. இறங்கின உடனே நேரா ஓடி போய் ஒரு ட்ராலியை தள்ளிட்டு கொண்டாந்து வச்சு இவர் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்றாரு. லாரி எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாரு. இவர் பார்த்து $30 சொல்றாரு. ஆனா அவர் வந்து இவர்கிட்ட $40 கொடுக்குறாரு. அப்ப இதுல இருந்து கத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமா கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமா கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 8:05.

0: திசையங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலையின் 100.3 இணைந்து நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மோராசன்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூ காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI, டேட்டா சயின்ஸ், பிகாம், பிபிஏ இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்போது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: நேர்களே, உங்களுக்காக உலாவரும் தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 04368 இந்த இணைப்பினோட 2311 2991 2980 5805 66 42 72 31. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது துள்ளி வரும் பாட்டு. எனக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினா கேட்கப்பட்டிருக்கு. என்ன வினா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்ம காரைக்கால் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு போங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக போட்டுக்கக்கூடிய அந்த போஸ்டர்ல இன்றைய பொது அறிவு வினா என்ன அப்படின்றது இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விடை தெரியுமா, அப்போ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற முதல் நேயர் யாரு, அவங்களுக்கான பாடல் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவிழா மாவட்டம் நடராஜன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கு மேடம்.
2: சூப்பரான பாட்டு சொல்லுங்க.
3: எனக்கு வாரிசு பாட்டு மேடம். ரஞ்சிதமே. நன்றி மேடம்.
2: நன்றி.

0: உங்களுக்காக அந்த பாடல் வரும், கேட்கலாம். நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: நிறைந்த உற்சாகமான கலைப்பொழுதுல ரொம்பவே சூப்பரான பாடல்லாம் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லீங்களா. அடுத்து யார் வராங்க, அவங்களுக்கான பாடல் என்னவா இருக்கும் கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், நான் சேலம் மணியனூர்ல இருந்து மகேந்திரன்.
0: மகேந்திரன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தங்கலான் திரைப்படம் இருந்து மினிக்கி மினிக்கி மேனாமினி.
0: சரிங்க சார், உங்களுக்காக பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம். 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
10: தற்போது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, என்ன வினா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி எது? ஆமாங்க, சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி எது?

0: பண்பாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேவி.
0: தேவிமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அண்ணாத்த படத்துல என்ன இது?
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுத்தலை. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னாசாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம்.

0: பன்மலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ், மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அனில் பாஸ்தா வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. என் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேனன் பிரீஃப்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அலுவலம் சக்தி முருகானந்தம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி எது? இன்றைய பொது அறிவு வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம் பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களுக்கு உலக நீண்ட நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: துளிவரும் பாட்ட நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் DRY TMT கம்பிகள்.

0: வாழ்க்கை பில்லியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: பொது அறிவு வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ளலாமா? சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி எது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிட்ட புலி அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குங்க. சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக இந்த கோடிட்ட புலி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லுயிர் அங்கீகாரம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கத்தில் சண்டிகர் மாநில வனவிலங்கு வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இது சண்டிகரின் இயற்கை பாரம்பரிய சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதா? சண்டிகர் முழுவதிலும் உள்ள வனவிலங்கு வாழ்விடங்கள் மற்றும் பூங்காக்களில் இந்த வகை பட்டாம்பூச்சிகள் அதிகமாக காணப்படுதான். அதனால தான் இந்த சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக கோடிட்ட புலி அப்படின்ற இந்த பட்டாம்பூச்சியை அதனுடைய மாநில சின்னமாக, மாநில பட்டாம்பூச்சியாக அறிவித்து அந்த அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளி வரும் பாட்ட நிகழ்ச்சியில் இணைவரும் நிறைவான பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
2: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் விடுதலை பாடல், வழிநெடுக்க காட்டுமொழி. இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்கள்
1: எல்லாருக்காகவுமே பாடல் வரும். நன்றிங்க. நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு ஜி பூம்பா குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
10: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அனில் பாஸ்தா வைக்கிங் வணிகன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்.
3: வைக்கிங்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாஜர் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாஜர் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: கும்பகோணம்
5: பாலாஜி படக்கடைக்கு போக
4: சொன்ன
5: சொல்றத காது கொடுத்து
6: கேட்டாதான
0: திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
7: திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லடை மெயின் ரோடு, திருவிளையாட்டம்.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
9: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்,
9: எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
8: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
9: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர், மயிலாடுதுறை.
0: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
10: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்கள் அயனி கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
6: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள்.
7: பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கொடுக்கக்கூடிய பணங்காசுகளை கொஞ்சம் குறைங்க. என் பையன் அதை செய்யறான், இதை செய்யறான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான்னா கொடுக்குறீங்க, அதையும் வந்து எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு குறைங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து அது சரியான வழியில் உபயோகப்படுத்தான்னு பாருங்கள். அவன் கொஞ்சம் சந்தேகமாக பட்டுட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து மறுவாழ்வு இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இதில் ஒன்றும் கேவலப்படுறதுக்கோ இல்லை நம்ம வந்து மறைச்சி வாழ்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு வியாதி, அவ்வளோதான்.
6: கண்டிப்பாக
7: நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு சோஷியல் ஸ்ட்ரிக்சராக படுமோ, நம்ம பையன்
6: பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி
7: அவன் குடியாள பையன் பேசுறாங்களே, கிடையவே கிடையாது. அது வந்து
6: ஃபியூச்சரை நம்ம சேவ் பண்ணுறோம்
7: உண்மையா. ஏன்னா இன்றைக்கி அவன் வந்து போயிட்டானா பின்னாடி வரும்போது என்ன ஆகும், ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா தீய காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் எவனா ஒருத்தன் வந்து போதை அடிமையாயிருப்பான். நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஆட்களை வெளியெடுப்போம், அதுக்கு பிறகு ஆட்கால் கூடிய எதிர்ப்பு மருந்தை கொடுத்துரும். அந்த ஆட்கால் கூடிய அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்டு பேர். ஆட்கால் கூடிய எதிர்ப்பு மருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆட்கால அவன் சாப்பிட்டா தான் வரும்னு இல்லை, அந்த வாசத்தை வந்தாலே அவனால் அங்கே இருக்க முடியாது. கண்ணை இரட்டும், காதை அடைக்கும்,
6: அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது,
7: இருக்குது மெடிசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவனை கொண்டாந்து சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள்கள் வரையிலும் மினிமம் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் ஆகும். அதுவரையிலும் அவனை குடிக்காமல் பார்த்துக்கினேன். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்டெடைட் பண்ணிடுவோம். ஏன்னா குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான இதில் போகிறவங்க வந்து எல்லாம் கூலி தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க.
6: கண்டிப்பாக
7: மேக்ஸிமம் கூலி தொழிலாளர்கள் இவங்க தான் வந்து மெயினாக இதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணி அதிகமான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடி எக்ஸாஸ்ட் ஆகி போயிருப்பாங்க, வேலைக்கு போகாமல் இருந்து இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு அதை விற்று இதை விற்று அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படியோ பணம் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன சொன்னோம், முதல்ல பணம் கிடைக்கக்கூடிய வழிகளை எல்லாம் அடைச்சிடுங்க. இல்லது வந்து அவர் கண்டுக்காமல் இருந்தீங்கனாலோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் மொடா குடியேற போகிறதுல சந்தேகமே கிடையாது. ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு கூட அவனுக்கு மட்டும் தான் தொந்தரவு. அவனுக்கு நெஞ்ச வலிக்கும், மூச்சோட கஷ்டமா இருக்கும், பிறண்டு கூட படுக்க முடியாது, பல்வேறு உபாதைகள் வரும், அவனுக்கு மட்டும்தான். மற்றவங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட்டு இது பத்தி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் பிரச்சனை, சமுதாயத்துக்கும் பிரச்சனை, அந்த தெருக்கும் பிரச்சனை, அந்த ஊருக்கும் பிரச்சனை. இவெல்லாம் என்ன செய்வானு யாருக்கும் தெரியாது. இவன் அங்கே போய் படுத்து கிடப்பான், சாக்கடையில் போய் விழுந்து கிடப்பான், இவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ள படுறப்பாடு பெரும்பாடாகப்படும். அதனால் வந்து முதல்ல நம்ம என்ன சொன்னால் அந்த அனலைசிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுனா முதல்ல வந்து அவனுக்கு வாய்ப்புகளை முதல்ல குறைக்கணும், எந்த வகையில் கிடைக்காத அளவுக்கு செய்யணும்.
6: ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான்.
7: ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னுடைய அவைலபிலிட்டி. நாங்கள் சொல்கிறோம், நீ எங்கே குடிக்கிறோ குடிக்கிறோ ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து தொடக்கூடாது. ஏன்னா அவனை அப்படி தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட அவன் அதுக்கு முயற்சி பண்ணுவான், கண்டிப்பாக முயற்சி பண்ணுவான். அவங்களை வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்தோ இதை கொடுத்தோ வாங்கிட்டு வந்து நைஸாக வச்சிருமா, அவன் கொஞ்சம் ஊற்றிக்குவான்,
6: கொஞ்சம் அழுது புலம்பி
7: அழுது புலம்பி செஞ்சிடுவான். ஆனால் நாங்கள் என்ன சொன்னால் ரெஸ்ட்ரிக்டட் த பேஷண்ட்ஸ் அட்டண்டர். ஒரு 3 நாளைக்கு நாங்கள் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது கிடையாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கலாம். ஏன்னா எப்படி பண்ணுனா இது இவனுக்கு வந்து அவைலபிலிட்டி குறைச்சி அவனுக்கு அப்பப்போ கவுன்சிலிங் பண்ணி அவனுடைய தவறான ஒரு வழியை வந்து நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட்டையும் சைமல்டேனியஸ் ஆரம்பிச்சிடும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும்

0: அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிப்பாடும் காரை பண்பலை 100.3. பயணிக்க இணைகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களான் மங்களி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: காப்பாத்திட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நாம் இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியை விடுத்திருந்தோம். ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம பதாகை மூலமாக விடுத்திருக்கிறோம். அதற்கான பின்னூட்டங்களை இடுங்கள் நேர்களே அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க அந்த முனையிலிருந்து அறிவிப்பாளர் மீனாட்சி கேசவேல், இந்த முனையிலிருந்து நான் உங்கள் காமேஸ்வரம் எம்கே அன்பழகன். மீனாட்சியுடைய கணினிக்கு யார் அனுப்பியிருக்காங்க முதல்ல மௌன விரதம் இருந்தா எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்ட உடனே நீங்க மௌன விரதம் இருந்துடாதீங்க. நம்ம மௌன விரதம் இருந்தோம்னா பின்னட்டும் படிக்க முடியாது.
8: ஆமா, சரி, நம்ம மௌன விரதத்தை இப்ப கலைச்சிருவோம். பூவம் குபேர் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இருப்பேன், ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன குழப்பமான பதிலா இருக்கே.
3: புவனகிரி சுமதி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வேற ஒரு கேள்வி கேக்குறீங்க, நான் என் வாழ்க்கையில அதிகம் பேச மாட்டேன், இது சமாளிப்பதற்காக ஒரு விஷயம் அல்ல, என் அன்றாட வாழ்க்கை தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
8: எல்லாத்தையும் பேசி பழகுங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்றாங்க, அறிவிப்பாளர் ஒருவருக்கும் காலை வணக்கம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இருந்து தான் ஆக வேணும், வேற வழி இல்லைங்களே அப்படின்னு.
3: இருந்தா எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டா இருந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு, அப்ப என்னன்னா மௌன விரதமே அவரு இருந்தது இல்ல.
8: மௌன விரதம்லாம் இருக்க சொன்னா ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். அடுத்து பாருங்க, வேலைக்கு சென்றால் சமாளிக்க முடியாது, வேலைக்கு செல்லாமல் நம்மை சுற்றி பணிகளை செய்தால் சமாளிச்சிடலாங்க அப்படின்னு ஒரு நிதர்சனமான பதில சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் காலச்சேரி மணிமாறன்.
3: அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னா ரொம்ப கஷ்டம்தான், சமாளிக்க முடியாது, இருந்தாலும் சமாளிச்சிடுவோம், நாங்கள் கடை வச்சிருக்கோம் ஆனால் இருக்க முடியாது, இருக்கணும் என்றால் இருக்கலாம். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இருக்கணும்னா இருக்கலாம் ஆனால் எங்களால் இருக்க முடியாது,
8: இருக்க முடியலையே அப்படின்னு. மௌன விரதம் இருக்க சொன்னால் ஒரு நாள் முழுவதும் இறைவனை நினைத்து தியானித்து கொண்டு வீட்டிலேயே மௌனமாக இருப்பேன் அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க.
3: சமணர் கோவில் குணசேகர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மௌனம் என்பது மிக கடினமானது, என்னை ஒரு நாள் முழுவதுமாக மௌன விரதம் இருக்க சொன்னால் பக்தி பாடல்களை மனதிற்கு உச்சரித்தபடியே பொழுதை கழித்து விடுவேன் அப்படின்னு
8: அப்படி நேயர்கள் சொல்றாங்கல்ல. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
3: அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை
8: அப்படின்ட்டாங்க.
3: அடுத்தது மயிலாடுதுறை ஆனந்த், ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வெளியே இருப்பேன், யாரும் பேசாம இருந்தா
8: அப்படின்னு. என்னைய மட்டும் சொல்றீங்க, நீங்களும் கொஞ்சம் பேசாம இருங்கன்றாங்க.

0: ஆமாம். அடுத்தது குணசேகர், எந்த ஊருன்னு, குணா அப்படிங்கிற அந்த அடையாளம்
1: வந்திருக்கா
0: பொழுதின் அப்படின்னு தட்டச்சு பண்ணியிருக்காரு, அதன் பிறகு பண்ணாமல் அப்படியே விட்டார்.
1: நான் ஏன் இப்போ உங்களையே படிக்க சொல்றேன்னா, என்னோட சுற்று சுத்திக்கிட்டே இருக்கு.
0: இல்லை அது ரொம்ப மௌனம் வரதம்
1: கேட்குது பாருங்க, என்னால் முடியல.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
3: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: காரைக்கால்
0: பண்பலை 100.3 நிகழ்ச்சியில ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு ஒரு வினாவை நம்ம விடுத்திருந்தோம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் வந்து பின்னூட்டங்களை இட்டு இருக்காங்க. அந்த வகையில் மணக்குடி ராஜேந்திரன், ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் அந்த அமைதியான நேரத்தில் என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். பேசாமல் இருந்தாலும் சிரிப்பு மற்றும் செயல்களால் மற்றவர்களுடன் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு
1: நினைப்பிருக்காங்க. என்னால பேசாம இருக்க முடியாது. ஒருவேளை கணவரிடம் சண்டை போட்டால் மௌன விரதம் சாத்தியமாகும். அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்றாங்க.
0: அப்படின்னா அவங்க கணவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, தினம் தினம் சண்டை போடப்படாதா
1: அப்படின்னு.
0: நல்லா இருக்குமே. அடுத்தது கலாவதி ராஜ்மோகன், எரவாஞ்சேரியில இருந்து. கண்டிப்பாக ஒரு நாள் என்ன 1 மணி நேரம் கூட என்னால மௌனமாக இருக்க முடியாது, ஏனென்றால் நான் பேசுவது அதிகம், பேசாமல் இருப்பது குறைவு அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து செய்யறோம், ஒரு நாள் மௌனமா இருக்கும் மாட்டோமா அப்படி, அதாவது ஏதேதோ செய்யறோம், ஒரு நாள் மௌனம் இருந்தா இருக்க மாட்டோமா அப்படின்னு நாகூர் யூசுப் மாலியம் சொல்றாங்க.
0: அவர் இருக்கலாம்னு முயற்சி பண்றப்பதான் என்னங்க அந்த கடத்திட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு
1: வச்சுங்க,
0: அப்புறம் 5 நிமிஷத்துக்கு வரிசையா ஒரு பட்டியல்
1: வரும்,
0: அப்புறம் அங்க போய் இவர் மறந்துட்டு கடத்தருள் அனுப்பாரு, அங்கிருந்து அலைபேசியில தொடர்பு கொண்டு அதை மறந்துடாதீங்க அப்படின்னு. ஆக மௌன விரதம் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறார். அடுத்தது மௌன விரதம் இருக்க கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காரைக்கால் நிரம்பி நச்சுப்பிள்ளை.
1: மௌன விரதம் ஒரு நாள் இருப்பேங்க அப்படின்னு மதுரைசோ சண்முக சுந்தரம் கூட சொல்றாங்க.
0: கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்பொழுதுமே அதிகம் பேச மாட்டேன், அதனால் ஒரு நாள் முழுவதும் மௌன விரதம் இருப்பது எனக்கு சாத்தியமே அப்படின்னு இருக்காரு. வருடம் ஃபுல்லா மௌன விரதமா இருப்பாரோ? ஆமா,
1: கொஞ்சம் கஷ்டம்தான்,
0: கஷ்டம்தான்.
1: நாகூர் ஏஜேமன் முகமது ஜலீல், ஒரு நாள் முழுவதும் இருப்பேன், எனக்கு ஒரு எனக்கு தேவையானதை சைகை மூலமும் வெள்ளை காகிதத்தில் எழுதி காட்டியும் சமாளிப்பேன். மௌனமாக இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்றாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை டீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் தேநீர் நேரம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணெய்யா? இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்
2: பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: AI, Data Science, BCOM, BBA, இளங்கலை

0: மேற்பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: பரபரப்பான இன்றைய எளிய பகல் பொழுதை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு நேர்கள்ட்ட ஒரு வினாவை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. அந்த வகையில் அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க
3: சொல்றாங்க. ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் குரானை எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பேன். வடிவில் படத்தில் மௌன விரதம் இருக்கும் பொழுது என்னால் இருக்க முடியாதா? நான் பேசாமலும் இருப்பேன், பேச ஆரம்பித்தால் சீக்கிரம் முடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
2: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்கார். சார், உண்ணாவிரதமே நான் வீட்டில் சாப்பிட்டு போய் உட்கார்ற ஆளு நான். என்ன போய் ஒரு நாள் முழுதும் மௌன விரதம் இருக்க சொல்றீங்களா சார்? ஒரு நிமிஷம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது சார். இதை தவிர வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்காங்க. உண்ணாவிரதம்னாலே சாப்பிட்டுட்டு தான் போய் உட்காரு வராமா?
3: அதுக்கு பேர் உண்ணாவிரதமே இல்லைங்கோ. அடுத்து, நான் என் வாழ்க்கையில் அதிகம் பேச மாட்டேன். இது சமாளிப்பதற்காக ஒரு விஷயம் அல்ல, என் அன்றாட வாழ்க்கை இப்படி தான் சமாளிக்க வேண்டியது தான் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இப்போ உருக்கமாக சொல்கிறாங்க.
2: சேத்தூர் சீதா கலிய பெருமாள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பேன் அப்படின்னு இருக்காங்க.
3: நல்லது, இதுவும் நல்ல ஒரு வழிதான். இனிய வணக்கம் இருவருக்கும். நான் டிஆர்பட்டினம் நளினி சங்கர். மௌனம் நீண்ட நாள் ஆசை, மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தாங்க எனக்கு தெரியல.
2: இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க நளினி. எல்லாரும் நிறைய யோசனை சொல்லிட்டே இருக்காங்க, அதுல ஏதாவது எடுத்து நீங்க மௌனவரத்துக்கு பயன்படுத்த
3: கடைபிடிச்சிக்கலாம். நல்லது. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வபரி, என்னால் பேசாமல் இருக்க முடியாதுங்க. எனது மனைவி கூறுவார்கள், நீங்க பேசாம இருந்தா இந்த உலகமே முடிஞ்சிடும்.
2: எல்லா வீட்லயும் அப்படிதான் போல.
3: ஆமா,
2: வலங்கைமான் ஆட்டோதுரை அவரு, நான் தமிழகத்துடைய முக்கிய தலைவர் ஒருவர் 1987 இறந்து போனார். அது முதல் சுமார் 11 அவரின் நினைவாக மௌன விரதம் கடைபிடித்தேன். ஆயினும் அதை தொடர என்னால் முடியவில்லை அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
3: அடுத்து, அன்றாட பணிகளில் கவனம் செலுத்தினால் சமாளித்து விடலாம், ஆனால் போர் அடித்து விடும். வாயை திறந்தாதான் வீட்டில் கலகலப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, இல்லைன்னா எல்லாம் மத மதப்பு அப்படின்னு இஞ்சுக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் ரைமிங்காக சொல்லிட்டாங்க.
2: அடுத்தது சிவபுரி கீர்த்தி ராஜன், ஏற்கனவே என் மனைவி முன் அப்படிதாங்க மௌனமா
3: இருக்கிறேன். அடுத்து காரைக்கால் நளினி, வாய்ப்பே இல்ல, என்னால வாய துறக்காம இருக்கவே முடியாது. அப்புறம் எப்படி நான் வந்து காரைக்கால் பண்பலையில பேசுறது இப்ப சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க.
2: அடுத்தது, நான் மௌன விரதம் இருக்கும் போது என் பாக்கெட்ல சிறிய நோட்டும் பேனாவும் வைத்துக் கொள்வேன். இது மாதிரி என் நிறைய மௌன விரதம் இருந்திருக்கிறேன். பழைய நினைவுகளை கொண்டு வந்த என் காரைக்கால் பண்பலைக்கு நன்றி. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அவர் அனுப்பியிருக்கார்.
3: திருமணத்திற்கு முன்பாக மௌன விரதம் என்பது சாத்தியமற்ற ஒன்று, ஆனால் திருமணத்திற்கு பிறகு அது சாத்தியமானது தாங்க அப்படின்னு அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பழைய சாகுல் கபீர் ராஜா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
1: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பன்மலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: தேதியும் சேதியும்
4: இன்றுமே 24. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி 1983

0: 3 ஆண்டு சாதனை படைத்த பெண்மணி இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஜி என்னும் மாவட்டத்தில் நாகூரி என்னும் கிராமத்தில் பிறந்து வியப்பிலான சாதனை நிகழ்த்திய பச்சேந்திரி பால் அவர்களின் பிறந்த நாள் இன்று. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த உலகின் 5வது பெண் என்ற பெருமையையும் பெற்ற இவர் பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: ஒரு பொதுவான எதிர்காலத்தை ஒன்றிணைந்து செயல்படுத்தும் நோக்கோடு உலகளாவிய வளர்ந்த வளரும் நாடுகள் இணைந்து அமைக்கப்பட்ட காமன்வெல்த் என்னும் பொது நலவாய நாடுகளின் கூட்டமைப்பு 1950 ஆண்டில் இந்தியா குடியரசான போதும் காமன்வெல்த் அமைப்பில் இந்தியா தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு 56 உறுப்பு நாடுகளுடன் தொடர்ந்து பயணித்து வருகிறது. இந்த 56 நாடுகளும் உலகின் பல்வேறு இலக்குகளுக்காக ஒன்றிணைகின்றன. இந்த ஒவ்வொரு நாடும் மார்ச் மாதத்தின் 2வது திங்கட்கிழமையில் கொண்டாடும் அதே வேளையில் இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 24 நாளான இன்று காமன்வெல்த் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்தியாவின் புனே நகரில் பிறந்த சூழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் பிறந்த நாள் இன்று. இவர் 1973 முதல் 2004 ஆண்டு வரை பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பணியாற்றி அங்கே சூழலியல் அறிவியல் மையத்தை நிறுவினார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு மாநில மத்திய அரசுகளின் விருதுகளையும் வெளிநாட்டு அரசின் விருதுகளையும் வென்றவர் இவர்.
1: உலகம் முழுவதிலும் உள்ள மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மனச்சிதைவு ஏற்பட்டோருக்கான களங்கத்தை குறைக்கவும், மனச்சிதைவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நோக்குடன் இன்று உலக மனச்சிதைவு நோய் விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இன்று தேசிய சகோதரர்கள் தினம் ஆண்டுதோறும் மே 24 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் உடன்பிறப்புகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு, அன்பு மற்றும் அவர்கள் தம் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தை மதிக்கும் வகையில் சிறப்பிக்கப்படுகிறது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் ஆதரவு, கூட்டாக செய்யும் சேட்டைகள் மற்றும் பகிரும் நினைவுகளை கொண்டாடுவதே இந்த நாளின் முக்கிய அம்சமாக திகழ்கிறது.
1: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்திய விடுதலைக்காக போராடியவரும் தமிழ் பதிப்புலக முன்னோடியுமான கன முத்தையா அவர்கள் 1913 ஆண்டு இன்றைய நாளில்தான் பிறந்தார். நேதாஜியின் மேடை பேச்சுகளை மொழிபெயர்த்த பெருமை இவருக்கு உண்டு. உலகளவில் புகழ்பெற்ற ராகுல் சாங்கிருத்தியாயனின் பொது உடைமைதான் என்ன, வால்காபில் இருந்து கங்கை வரை என்ற இரண்டு நூல்களை தமிழில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் கன முத்தையா அவர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேரம் 9:36. தொடர்கிறது
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை நாம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு நம்முடைய நேயர்கள் ஒருவர் முடியுங்கிறாங்க, ஒருத்தவங்க முடியாதுங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வீட்டில் மட்டும்தாங்க முடியாதுங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்கங்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து பக்தி மயத்தோட, ஆன்மீக மயத்தோட நான் அப்படி போயிடுவேன் இருக்காங்க. இனிமேலும் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ
6: கூட சொன்னாங்க, இந்த ஃபோனை தூக்கி அந்தாண்ட போடுங்க கண்டிப்பாக இருக்கலாம்னு கூட சொன்னாங்க.
1: ஆமாம், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
6: அடுத்து பாருங்க, இருவருக்கும் காலை வணக்கம். கண்டிப்பா முடியாது, நான் இருந்தாலும் இந்த செல்போன் என்னை இருக்க விடாது அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் அவர்கள் சொல்றாங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்கிறாங்க?
6: பேசாம கூட இருந்துருவேன், ஆனா எப்படிங்க சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளையே என்னால இருக்க முடியாது, ஒரு நாள் சாப்பிடாம இருப்பது எப்படிங்க முடியும்? நம்ம சாப்பிடறத பத்தி கேட்கவே இல்லையே.
1: அதானே
6: இப்ப என்ன சொல்ல வராங்க, குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோயில்ல இருந்து. அடுத்து பாருங்க, சார் இது ரொம்ப

0: கஷ்டமான கேள்வி, என்னால இருக்க முடியாது அப்படின்னு குவைத்துல இருந்து திட்டச்சேரியே நிசான் ஹலீம் அவங்க சொல்றாங்க. மேல ஒடுதுறை சேப்பு விஜயராகவன் சார் என்ன சொல்றாங்கன்னா, இருவருக்கும் காலை வணக்கம். ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் கண்டிப்பாக இருப்பேன், ஆனா ஒரு நாளத்து தாண்டி எல்லாம் போகக்கூடாது. அடுத்து பாருங்க, ரெய்க்கி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து, அடிக்கடி மௌன விரதம் இருந்த அனுபவம் உண்டு, சமாளிப்பது மிக எளிது. மௌன விரதம் என்பது ஐம்புலன்களை அடக்கி ஆள்வது, பலரும் இதை செய்வதில்லை, செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம். 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: அனில்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு நாள் மௌன விரதம் இருக்க சொன்னால் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை விடுத்திருந்தோம். நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. அந்த வகையில கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருக்க முடியாது அப்படின்னு முடிச்சிட்டார்.
6: யாருக்கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிட்டு அப்படின்றகுல, ஒரு வாரம் 7 தொடர்ந்து மௌன விரதம் இருக்கிறேன். கோவையில் ஆசிரமத்தில் சைலன்ஸ் என்ற போடை களத்தில் மாட்டியிருப்பேன். நாங்கள் முழுவதும் ஆன்மீகம்தான் அப்படின்னு சவுந்தரராஜன் திருவேட்டக்குடியிலேருந்து சொல்கிறாங்க.
5: திருபுவனம் ரவிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னால் கண்டிப்பாக முடியாது, பாடிக்கிட்டே பண்பலை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், நெசவு செய்து கொண்டே இந்த பயணம் தினம் தொடரும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
6: அடுத்து காட்டுமன்னார் கோயில் டீமடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன், நான் டெய்லருங்க, என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது, ஆனால் இப்போது மனம் அமைதியை தேடுது. ஒரு நாள் மௌனம் விரதம் இருப்பது சிரமந்தான், குடும்ப சண்டையாக இருந்தால் வீடே மௌனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, மௌன விரதம் இருக்கணும்னா அப்ப குடும்பத்துல ஒரு சம்பவம்
5: இருக்கணும். அடுத்தது, ஒரு நாள் பேசாமல் இருப்பது மிகவும் கஷ்டம்தான் அப்படின்னு பூவம் புற்செல்வி குபேர் அவங்க அனுப்பியிருக்காங்க.
6: அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கை ஜாடை காட்டி புரிய வைக்க வேண்டியது தான், அதுவும் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் அவர்கள் சொல்றாங்க.
5: சசிகலா, குடவாசல் சசிகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌனம் என்பது ஆகச்சிறந்த விரதம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
6: மயிலாடுதுறை மாவட்டம் திருவாளபுத்தூர் கடக்கம் கிராமம், ஆண்டு ஒரு நாள் சஷ்டி திருநாள் அன்று மௌன விரதமாக இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐங்கரன் அப்படின்ற இந்த ஐடியிலேருந்து இந்த பதில் வந்திருக்கு.
5: ஒரு நாள் இருக்க சொல்கிறீர்கள், ஆனால் என் வீட்டில் என் மனைவி வாராவாரம் ஒரு நாள் முழுவதும் இருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு.
6: கொடுத்து வச்சவங்களா?
5: ஆமா, சாத்தியம்தான், மௌனவிரதம் இருப்பது சாத்தியம்தான் அப்படின்னு ஆரூர் ஜெயமணி அனுப்பியிருக்கார்.
6: அந்த ஒரு நாள் அவங்க எவ்வளவு நிம்மதியா,
5: அப்ப வாரத்துல மாசத்துல 4 மகிழ்ச்சியா இருப்ப.
6: ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. புதுத்துறை செல்வகுமார், இதெல்லாம் வந்து உங்க மனைவி கிட்ட போட்டு காமிக்கணுங்கிறீங்கல்ல. புதுத்துறை செல்வகுமார், இருவருக்கும் காலை வணக்கம் சார். 16 ஆச்சு சார் நான் பேச்சை நிப்பாட்டி, என்னைக்கு கல்யாணம் பண்ணணும்? அன்னைக்கே அவ்வளவுதாங்க, போங்க, நம்மள முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மூளைய. அடுத்தது காரைக்கால் ஸ்ரீதர், ரொம்ப கஷ்டம், என்னால முடியாதுங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு.
6: தேவனூர் ஜோதிலட்சுமி, வார்த்தைகள் பேசாத போது மௌனம் அதிகமாக பேச தொடங்கும். புத்தகங்கள் படிப்பதென்றால் ரொம்ப ரொம்ப ரசித்து விரும்பி படைப்பேன். ஒரு நாள் என்ன, எத்தனை நாள் என்றாலும் யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து படிப்பேன், எழுதுவேன். மௌன விரதம் என்றால் முன்கூட்டியே உறவுகளிடமும் நண்பர்களிடமும் சொல்லி வைத்து விடுவேன், அப்போதுதான் யாரும் நம்மிடம் பேச மாட்டார்கள் அப்படின்னு அவங்களும் அவங்க ஒரு பாணியில போறாங்க.
5: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா,
6: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு என்ன சொல்றாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு நாள் என் தந்தை நினைவு நாளில் நான் மௌன விரதம் இருந்து வருகிறேன். 34

0: நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டிஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
1: நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நேர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
8: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நேர்கள் எதுவரை கேட்டு மகிழ்ந்தது? பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
2: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பை படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகவுண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்போ எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும். ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறும் ஊறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்று தான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பல முறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதையொட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
2: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அதை எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சி

0: நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை அது. என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நேரில் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதில் வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதில், திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்துகிறோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குகிற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா, இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனம் தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால் அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயமுள்ளோருக்கு ஒரு இதயத்தின் கேள்வி, உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய், அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாயி, உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையை இந்த சர்வபாஷா கவி சம்மேளனம் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசனுடைய போபாலில் தான் இந்த சர்வபாஷா கவி சம்மேளனம் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில் படிக்கணும், மூல்கவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படித்ததையுமே ஒருத்தர் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழ

0: அவர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான்

0: ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷன்லையும் ஒளிபரப்பாச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுடைய மனதை வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மானுடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், ஏன்னா ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்குது, வானொலி எஃப்எம். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கள்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போகிறது. மாலை நேர நிகழ்ச்சி ஆகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பாக தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியது தான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஐந்துக்கு வார்த்தை விளையாட்டு. காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணோட்டங்களை நிறையும் குறையும் கலந்து நீங்கள் எழுதிய விமர்சன கடிதங்கள் இடம்பெறவிருக்கும். கடித மலர்கள் இன்று பிற்பகல் 12:10 உலாவரவிருக்கிறது. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

நேர்களை நமது காலைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 11 மணிக்கு உலா வரவிருக்கிறது. வணக்கம் தோழி. இன்று பிற்பகல் 3 மணிக்கு நமது பண்பலையில் உலா வரவிருக்கிறது லைக் ஷேர் கமெண்ட் LSC. உங்களின் சிந்தனை திறனை தூண்டிவிட உலாவரவிருக்கிறது என்று பிற்பகல்

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் என்ஏ அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சந்திக்க செவிகளில் இணைகிறது. மழலை குரல்களின் சொற்சுவையில் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

இந்திய ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக நம்முடைய மழலை செல்வங்கள் நேரலையில் இணைய காத்திருக்கிறார்கள். புதிதாக நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கக்கூடிய மழலை செல்வங்கள் 4638 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு

3123 இந்த எண்ணிலும், 2994848 சுழி இந்த எண்ணிலும், 2995858 சுழி இந்த எண்ணிலும் நீங்கள் இன்றைய ஜி பூம்பா நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: இன்றைய ஜி பூம்பா நிகழ்ச்சியில் ஜி பூம்பா அப்படின்னு ஒரு மூன்று வகையாக வந்து நம்ம வார வாரம் வந்து மழலை செல்வங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மழலை செல்வங்களும் நிறைய நிகழ்ச்சியில் விடுமுறை நாட்கள் என்பதால் வந்து நிறைய பங்கெடுத்து நிகழ்ச்சியை ரொம்ப கலகலப்பாக கொண்டு போக ஆர்வத்தோடு காத்திட்ருப்பாங்க. அதனால் இப்போல்லாம் வீட்டில் குட்டீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரில. ஏன்னா கோடை விடுமுறை மட்டுமல்ல, இன்னும் சில நாட்களில் வந்து பள்ளி வேறு திறக்கவிருக்கிறது. அதனால் அதற்கான ஆய தொடக்க பணியிலும் வந்து இருப்பாங்க இல்லையா, தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான அந்த பணியிலும் இருப்பாங்க ஓரளவுக்கு. இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம மழலைகளோட மழலை செல்வங்களுடைய அந்த குரலை கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஆர்வத்தோட காத்து
1: ஒரு மணி நேரம் அப்படித்தான் இருக்க போகுது.
0: அப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பாடலுக்கு பிறகு நாம் மழலைகளை சந்திக்கவிருக்கிறோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது ஜி பூம்பா. மழலையர்களுக்கான சுற்றுவை நிகழ்ச்சியின் தொடக்கமா யார் வந்திருக்காங்க? வருகின்ற மழலையார், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
2: யார் பேசுறீங்க? யாருமா?
1: என்ன
2: விளையாட போறீங்க? ஜி பூம்பா. பூம், இன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்தாதி சொற்கள் கேட்கலான் இருக்கோம், கேட்கலாமா?
1: சரி.
2: அந்தாதினா என்னன்னு தெரியுமா? தெரியலையா? அப்போ உங்கள்ட்ட கேட்குறதே கேட்கலாமா வேணாமா?
0: சரி, அப்போ அந்தாதி விட்டுட்டு இன்னொன்று போயிடலாமா? அதாவது நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லிடுறீங்களா புர்ணேஷ்? பூம்னா அதை தான் கொடுக்குறோம் உங்களுக்கு, சரியா? சரி. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா.
2: அதெல்லாம் கொடுக்க முடியாது.
0: சொல்ல முடியுமா? இன்னும் நிறைய உங்களுக்கு பயிற்சி வேணும், சரிங்களா? உங்களுடைய நாப்பிரள் பயிற்சிக்காக தான் இது போன்ற நம்ம ஜி பூம்பா நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பூம் எடுத்ததுனால இந்த விளையாட்டை கொடுத்தோம். இருந்தாலும் முயற்சி செய்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி புர்ணேஷ். இணைப்பில் வருகிற அடுத்த மழலை, வணக்கம்.
2: வணக்கம். பேசுறீங்க? கேக்கும்போது எனக்கு அந்த சுத்தமா புரியல. சரி, நீங்க என்ன விளையாட போறீங்க? மேல வாஞ்சூரா? சரிடா தங்க, என்ன விளையாட போறீங்க? மாமி என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன விளையாடணும்னு
3: சொன்னாங்க?
2: தங்கம், சரி, உங்க மிஸ் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்களா? எனக்காக ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க.
0: முன்னாடியே அழகா சொல்றீங்க.
2: நாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம். வேற ஏதாவது திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க. உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. சூப்பர். நீங்க இன்னும் நிறைய திருக்குறள் படிங்க, ஓகே? வாழ்த்துக்கள்மா, சூப்பரா சொன்னீங்க திருக்குறள், தேங்க்யூ. அடுத்து யார் வராங்கன்னு கேக்கலாம்.
0: அடுத்து ஒரு மழலையினுடைய அழைப்பு
2: வந்துட்டு.

0: வணக்கம்.
1: இல்ல வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ஹலோ
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். தான்
0: குழந்தைகிட்ட கொடுங்க.
2: பேச மாட்டேங்குது மேடம், போட சொன்னுச்சு.
1: சரிங்க,
0: பாப்பா பேசலையம்மா.
1: நீங்க அலைபேசி அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க செவியில வைங்க. இல்லம்மா, அலைபேசி
2: சொல்ல கூடாதா?
1: இல்ல,
0: இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சின்னு சொல்லியாச்சு. சரி, நீங்க அடுத்து ட்ரை பண்ணுங்க, பாப்பா பேச வைங்க. நன்றிமா. அடுத்து லைன்ல வர குழந்தை யாருன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம். வந்துட்டாங்க ரதிமதனா. காலை வணக்கம் ரதிமதனா. நானும் ரதிமதனா மாதிரி ரொம்ப சமத்து அதை கரெக்டா சொல்லிட்டேன். என்ன விளையாட போறீங்க இன்னைக்கு? ஓகே, உங்களுக்காக ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லலாமா? நான் சொல்றத நீங்க ஒரு 5 முறை கடகடன்னு சொல்லணும். ஓகே. பரல் கழலும் கழல் உருளும். நல்லா காதல வாங்கிக்கோங்க. பரல் கழலும் கழல் உருளும். சொல்லுங்க. பரல் கழலும் கழல் உருளும். எனக்கே ரோல் ஆகுது. கிடக்குன்னு சொல்லுங்க பாப்போ. பரல் கழலும் கழல் உருளும். மறுபடியும் திரும்ப கிடக்குன்னு சொல்லுங்க பாப்போ.
3: நல்லத்துக்குடி
0: கனிஷ்கா, என்ன படிக்கிறீங்க?
3: 7th லந்து 8th போறேன்.
0: 7th லந்து 8th-ஆ? உங்களுக்கு நானே ஒன்னு கேக்கட்டுமா? உங்களுக்கு ஒரு திருக்குறள் விளையாட்டு கேட்கலான் இருக்கேன், கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன். அந்த திருக்குறளில் நான் திருக்குறளில் இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே ஓகே. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய உள்ளமும் பள்ளிக்கு உரியர் பிறர்க்கு. இந்த திருக்குறளில் இல்லாத ஒரு வார்த்தையை நான் சேர்த்துருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லட்டுமா கனிஷ்கா? அன்பிலார் எல்லாரும் தமக்குரிய அன்புடையர் உள்ளமும் பள்ளிக்கு உரியர் பிறர்க்கு. இந்த திருக்குறள் தெரியும்ல கனிஷ்கா?
3: தமக்குரிய
0: அன்புடையா உள்ளமும் பள்ளிக்கு உரியர் பிறர்க்கு. உள்ளமும் இல்லீங்களா, அந்த வார்த்தை வந்து திருக்குறள்ல கிடையாது இல்லீங்களா? அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பதுதான் சரியான திருக்குறள் இல்லீங்களா?
1: கனிஷ்கா எங்க இருந்து பேசுறீங்க?
0: நல்லத்துக்குடி.
1: நல்லத்துக்குடி, சரி. மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
5: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார் பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய ஜி பூம்பா நிகழ்ச்சியில நம்முடைய மழலைகள் வந்து நிறைய விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து வருகிற மழலை யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம். அந்த மழலையினுடைய இணைப்பு விடுபட்டு போயிருக்கிறது. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
7: யாரு பேசுறீங்க?
6: காமேஸ்வரம். தானியா பேசுறேன் சார்.
8: தானியா காமேஸ்வரம், சொல்லுங்க தானியா, என்ன விளையாட போறீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க? ஓ, இன்னும் ஒரு 5 வந்து போயிடுவீங்க. வாழ்த்துக்கள்.
1: சரி, அதே பள்ளியா அடுத்த பள்ளிக்கு போறீங்களாம்மா தானியா?
8: உங்களுக்கான வார்த்தை நீங்க பண்ற காமெடி எல்லாம் தாங்க முடியல சாமி. சொல்லுங்க பாப்போம்.
6: சாமி தாங்க முடியல, காமெடி எல்லாம் நீங்க.
8: நல்ல முயற்சிமா. அதாவது ஒரே ஒரு முறைதான் சொன்னேன், அதுல இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு மேடம். அதை திரும்ப சொல்லுங்கன்னு கூட கேட்காம தானியா ரொம்ப அழகா அதை ட்ரை பண்ணீங்க.
1: மறுபடியும் நீங்க சொல்லுங்க தானியா, சரியா சொல்லுவாங்க.
8: நீங்க பண்ற காமெடி எல்லாம் தாங்க முடியல சாமி. சொல்லுங்க, நீங்க பண்ற காமெடி எல்லாம் தாங்க முடியல சாமி. இரண்டு விதமா எடுத்துக்கலாம் போல இத. சாமி முடியல தாங்க எல்லாம் காமெடி, இப்படி ஒரு ஒரு வார்த்தையுமே ரிப்பீட்டடா சொல்லலாம். ஆனா இவங்க அப்படி சொல்லல, சாமி தாங்க முடியல, வாக்கியங்களை மட்டும் திருப்பி சொல்லிட்டாங்க. சூப்பர்ல. அடுத்து யார் வராங்க?
1: நீங்க சொல்லல, சொற்களை திருப்பி போடுறீங்க.
8: நீங்க அப்படி சொல்லல,
1: நாங்க தெளிவா இருந்திருப்போம்.
8: அடுத்து
1: வருகிற மழலை யார் அப்படின்னு ஒரு காத்திருப்பு கூட நம்ம உட்கார்ந்துருக்கோம். மழலையினுடைய அழைப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கோம். நிறைய மழலைகள் வந்து உண்மையிலேயே அவங்க முயற்சி பண்ணுறதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இளம் பிராயம், அந்த மழலை பிராயம் இருக்கு இல்லையா, இந்த மழலை பிராயத்தில் வந்து அவங்க முயற்சி பண்ணுறது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை உண்டாக்கும்.
8: கண்டிப்பாக
1: அந்த வகையில் முயற்சி பண்ணியே அடுத்து ஒரு மழலை வர்றாங்க அலைபேசியில், தொலைபேசியில். வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம்.
8: யார் பேசுகிறீங்க?
6: என்ன
8: விளையாட போறீங்க? என்ன சொல்ல போறீங்க?
1: தலைகீழா சொல்றாங்களா?
8: சூப்பர் சூப்பர். பா விளையாட போறாங்க அவங்க. சொல்லலாமா? அழகு, அறிவு, ஆரஞ்சு பழம், இது மூன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: சொல்லுங்க.
1: மூன்றும்
0: எனக்கு ரொம்ப விட்டுட்டீங்க. சூப்பர். ரொம்ப மிகவும் எல்லாம் ஒன்று
1: தானே.
0: இன்னொரு முறை வெரி குட். அப்படிதான் கேட்டு பழகணும். சொல்ற அழகு, அறிவு, ஆரஞ்சு பழம், இது மூன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எப்படி பாத்தி போட்டு அங்கங்க எடுத்து போட்டு ஒரு தோழி முடிச்சு விட்டுட்டீங்க. சூப்பர், நல்ல முயற்சிமா. அச்சய வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்கம்மா? திருச்சியிலிருந்து தசவந்த் ராஜ். என்ன படிக்கிறீங்கப்பா? மூன்றாம் வகுப்பு. வாழ்த்துக்கள். இந்த வருடம் மூன்றாவதா இல்ல நான்காம் வகுப்பு போறீங்களா? இப்பதான் மூன்றாம் வகுப்பு போறீங்க.
0: நீங்க என்ன விளையாட போறீங்க தஸ்வன்?
1: எந்த மாடு போனது, வந்த மாடு என்னது?
0: அது சரி.
1: எந்த மாடு போனது, வந்த மாடு என்னது?
2: என்னது வந்த மாதிரி?
0: திருச்சியில இருக்காங்கல்ல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும் போன்ல.
1: அதாவது தஷ்வந்த் மறுபடியும் முயற்சி பண்றீங்களா?
0: பண்ணுவாங்க பண்ணுவாங்க.
1: எந்த மாடு போனது, வந்த மாடு என்னது?
2: என்னது மாடு வந்தது
1: முயற்சிக்கு பிறகு ரொம்ப ஒரு ஒரு 98 விழுக்காடு அப்படியே நெருங்கிட்டாங்க. வாழ்த்துக்கள் தஷ்வந்த். மகிழ்ச்சி, நன்றி, நல்லா படிங்க.
0: அடுத்து யார் வந்திருக்காங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம். பாருங்க, நேரம் வந்து 10:27
1: ஆயிடுச்சு. இணைப்புல வந்திருக்கீங்க?
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். என்னாச்சு,

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட

0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அம்மன் டிஆர் ஓ டிஎம்டி கம்பிகளின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர் ஓ டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர் ஓ டிஎம்டி கம்பிகள், நோ டிஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர் ஓ டிஎம்டி. அம்மன் டிஆர் ஓ டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நேரம் 10:30. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களில் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
6: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மழங்கூர் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மழங்கூர் RKG நெய்.
14: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: RKG நெய்.
3: மழலை செல்வங்களின் சொற்சுவையில் நிறைத்துக் கொண்டிருக்கிறது ஜி பூம்பா. நிகழ்ச்சியில் இணைகிற அடுத்த மழலை.
15: ஹலோ,
16: வணக்கம்.
15: யார் பேசுறீங்க?
16: நான் பஞ்சேரி குளத்துல இருந்து கமலிஷா பேசுறேன்.
15: பேர் என்ன?
16: கமலிஷா.
3: கமலிஷா.
16: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
16: நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் போறேன்.
15: ஓ, உங்க வாய்ஸ் ரொம்ப சின்ன பிள்ளையா தெரியுது. சரி, என்ன விளையாட போறீங்க?
16: ரிவர்ஸ் கேம்.
3: ரிவர்ஸ் கீர்.
15: மாத்தி யோசிக்கணுமா?
3: மாத்தி யோசிக்கலாம். தமிழை சொல்லிடலாமா? சரி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவட்டும்.
16: பரவட்டும் உலகமெல்லாம். திரும்ப சொல்றீங்களா?
3: தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவட்டும்.
16: பரவட்டும் உலகமெல்லாம் தேமதுர.
3: முயற்சிக்கு பாராட்டுக்கள். ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்
15: விட்டுட்டாங்க.
3: சரிங்களா
15: கமலிஷா, வாழ்த்துக்கள்மா.
16: நன்றி
15: நன்றி நன்றி. அடுத்து யார் வராங்க?
3: அடுத்த மழலை அழைப்புக்காக காத்திருக்கிறோம். அதாவது நிறைய மழலைகள் வந்து அவங்களுடைய அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதாவது சொல்லிட்டோமா.

0: சரியா சொல்லிட்டோமா, இப்ப பள்ளியிலேயே அப்படிதான் யோசிப்பாங்க இல்லையா, சரியான விடையா சொல்லியிருந்தாலும் சரியா சொல்லிட்டோமா அப்படின்னு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே நிற்பாங்க. அதே மாதிரிதான் சரியா சொன்னாலும் கூட சொல்லிட்டோமா அப்படின்னு நிக்கிறாங்க. அடுத்து வருகிற மழலை, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்
1: சார், நான் சன்னநாடுலேருந்து சந்தோஷ் பேசுறேன்.
0: சந்தோஷ், உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா?
2: சந்தோஷ் தான் குழந்தை.
1: ஆமா சார.
2: என்ன படிக்கிறீங்க சந்தோஷ்?
0: 9th to 10th. உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டாச்சு.
2: திருக்குறள் ரிலேட்டடா விளையாட போறீங்களா?
1: இல்ல வார்த்தை சொன்னீங்களே அது
2: டங் ட்விஸ்டரா? டங் ட்விஸ்டர் வேணுமா?
0: நான் ஃப்ரெஷ் பயிற்சி கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
0: சரி, அருணகிரி நகர் திருவருப்பா பிடிக்குமா உங்களுக்கு?
2: சந்தோஷ்
1: நகர்ல
0: ஒரு பாடல் தான் போறேன். சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர என போதும்.
2: இந்த விளையாட்டுக்கே நான் வரல போங்க. சந்தோஷ், இந்த பாடல் வந்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், ஈஸியா சொல்லலாம். சொல்றீங்களா?
0: முத்தை தரு பத்தி திருநகை
2: சந்தோஷ், இப்ப நீங்க சொல்லல அன்பு தர் பாட ஆரம்பிச்சிருவாங்க.
0: சந்தோஷ், நம்முடைய அழகான தமிழ் பாடல் இல்லையா?
2: இப்ப ரஞ்சித் அம்மையை கேட்டீங்கன்னா சந்தோஷ் நல்லா பாடுவாங்க.
0: பாடுவீங்கல்ல ரஞ்சித்?
2: சந்தோஷ் முயற்சி பண்றீங்களா?
0: மறுபடியும் முயற்சி பண்ணலாமா? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண.
1: முத்தை தரு பத்தி திருநகை
0: அத்திக்கரை சக்தி சரவண. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள்.
2: சரிங்களா? சூப்பர் சந்தோஷ், வாழ்த்துக்கள்.
0: முயற்சி பண்ணுங்க, நாற்பது பயிற்சி பின்னாடி நமக்கு நிறைய உதவும். சரியா? முடிந்தா இந்த பாடலை வந்து நாளைக்கு மனப்படம் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து வருகிற மழலை, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க குட்டி? எங்கிருந்து? தீக்ஷையா?
0: வேட்டக்குடியிலிருந்து.
2: வேட்டக்குடி தீக்ஷையா, என்ன விளையாட போறீங்க? ஜி, திருக்குறள். நீங்க என்ன படிக்கிறீங்க? சரி, திருக்குறள் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இது 2-in-1 மாதிரி, ஒரு லைன்ல ரெண்டு பேர் பேசிக்கலாம் போல. என்ன ஆச்சு, சரியா படிச்சுட்டு வரலையா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா? அடுத்த முறை வரும்போது நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, அந்த குறளோட குறளுக்கான பொருளையும் சேர்த்து படித்துட்டு வாங்க. சரி சொல்லுங்க, சொல்லுங்க.
0: வணக்கம். நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னா குழந்தைகளை வந்து அவங்க தனியா விட்டுறணும். நம்ம கிட்ட இருந்து சொல்லி கொடுத்தாலே அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க.

0: சொன்னாதான் சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துருவாங்க. அடுத்து வருகிற மழலை, வணக்கம்.
1: இப்படியா போட்டு மிரட்டுறது? யார் பேசுறீங்க?
0: வணக்கம்மா. இந்த மாதிரி அந்த குழந்தைய
1: வந்தது எனக்கே பயம் வந்துச்சு.
0: ஆமா, அவங்க பயமுறுத்தவுடனே அந்த குழந்தை வச்சுட்டு ஓடிட்டாங்க அவங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை அதான் குழந்தைகளை வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப இதமா அதே நேரத்துல பதமா சொல்லி.
1: நம்ம பிள்ளை வந்து இந்த மாதிரி வானொலியில பேசணும், அதை கேட்கணும்னு பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். அதனாலதான் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க.
0: இருந்தாலும் கூட
1: அந்த குழந்தைக்கு ஒரு விருப்பம் இருக்கணும்.
0: ஆமா, விருப்பம் இருக்கிறத தாண்டி அதட்டி செய்யக்கூடாது. நீ பேசுங்க, நான் அம்மா கேட்கறேன் அப்படின்னா அவங்க பேசுவாங்க. சரி, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஜி பூம்பா. இந்திய ஜி பூம்பா நிகழ்ச்சியில் அலைபேசி வழியாக விளையாடுவதற்கு நம்முடைய மழலை செல்வங்கள் நிறைய காத்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இணைப்பிலும் அவ்வப்போது சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போன்று பெற்றோர்கள் குழந்தைகளை காரைக்கால் பண்பலையினுடைய நம்முடைய ஜி பூம்பா நிகழ்ச்சியில் பேச வைக்கிற பொழுது அவர்களை கட்டாயப்படுத்தாமல் அன்பால் அழகாக நீங்கள் பயிற்சி கொடுத்து கூட கொண்டு வரலாம். இல்லை என்றால் கூட பயிற்சி எடுக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் இங்கே பேச வச்சிட்றோம், அவ்வளோதான். ஏன்னா குழந்தைகள் வந்து அவர்களுடைய விருப்பம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் கூப்பிட்டு பண்பலையில் பேசுங்க அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனாலும் இந்த நேரம் என்பது மழைகளுக்கான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும்
1: ஜி பூம்பா
0: நிகழ்ச்சியில் இணைகிற அடுத்த மழலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: அடுத்த
0: முறை வரும்போது பொருளோட வரணும்னு
1: சொல்லுங்க. அடுத்த முறை டக்குன்னு வந்து நிக்க கூடாது திச்சையா.
2: போதே அவற்றை விட்டுமையான
0: நல்ல இனிய பழங்கள் இருக்கும் பொழுது காய்களை சுவைப்பதற்கு சமமானது இனிய சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்கள் பேசுவது அப்படிங்கிறத வந்து இந்த அந்த மழலையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி தீட்சையா. இரண்டாவது முறை முயற்சி பண்ணி வந்து எப்படியாவது சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த முயற்சிக்கே காரைக்கால் பண்பலை ஒரு பாராட்டுதல். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
7: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன்

0: கலெக்ஷன்ஸ்.
1: நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நேர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பந்துலையின் 100.3 ஜீபூம்பா நிகழ்ச்சியோட இந்த இனிய காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கும் நேரம் 10:50. இன்றைய ஜீபூம்பா நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர்கள் நல்ல நிறைய வந்தாங்க. அதே மாதிரி ஜி விளாண்டாங்க, பூம் விளாண்டாங்க, பா விளாண்டாங்க. பா விளாடும் போது தான் அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவிற்கு வந்து நிறைய விளாட்றாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி எந்த அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிருக்கும். ஏன்னா காரைக்கால் பண்பலையில் வந்து நமக்கு வாய்க்கும். ஆமாம். அதே நேரத்தில் அதட்டி இணைப்புகளை கொண்டு வராமல் அன்பாக அப்படியே கொண்டு வந்து குழந்தைகளை விட்டு அவங்க இன்னும் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது தான். பாருங்கள், தீச்சை சொல்லிகிட்டே போவேன்னு ஒத்த காலில் நின்று சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்கள். ஆமாம், அதுவும் வந்து 10 குரல் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு குரலோட பொருளே சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா
7: பார்த்துக்கலாம். தீட்சையோட ஒரு அட்டண்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமாம், அடுத்த வாரம் வந்து இன்னொரு குரலோட இன்னொரு பொருளோட அவங்க வருவாங்க.
7: வருவாங்க அவங்க.

காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைவான பகுதிக்கு நாம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய மழலையினுடைய வருகை என்பது இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நாம் கோடை காலத்தை அனுபவிப்பதற்காக வெளியில் போயிருக்காங்களோ என்னவோ தெரியலை. நம்முடைய இயல்பாகவே வரக்கூடிய மழலை செல்வங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து பள்ளிக்கு செல்வதற்கான அடுத்தடுத்த தொடக்க பணிகள், அவங்களுடைய உடை சீருடைகள், அது போன்று தேவையான பொருட்கள்லாம் வாங்குவதற்காக வெளியில் தந்தையார் தாயாரையெல்லாம் அழைச்சிட்டு கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதற்கான வேலையும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்ருக்கும், ஒவ்வொரு இல்லத்திலையும் அது போன்று இருக்கும். இப்போது பெற்றோர்களுக்கான அடுத்த இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 5ஆம் வகுப்பு படித்த பிள்ளையை அடுத்து 6ஆம் வகுப்பு எந்த பள்ளியில் சேர்க்கறது, அதே மாதிரி 9, 10ஆம் வகுப்பு முடித்த உடனே 11ஆம் வகுப்பு எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, இந்த சிந்தனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனைக்குள்ளே மழலைகளையும் வந்து சரியாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய பணியும் ரொம்ப அளப்பரியதாக இருக்கும். ஆக இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன்னா குழந்தைகள் கொடுக்குற எல்லா குறும்புகளையும் வந்து அவங்களும் வந்து அனுசரித்து கொண்டு போயிட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய ஜீவபூம்பா நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த மழலை செல்வங்களுக்கும், நிகழ்ச்சினை இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த காரைக்கால் பண்பலையினுடைய நேயர்களுக்கும் நன்றி கூறி நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கிறது இன்றைய ஜீவபூம்பா.

0: மழலை செல்வங்களின் சொற்சுவையில் மனதை தொட்டு விடைபெறுகிறது. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3. இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. தினம் தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமான நினைவுகளோட சூப்பரா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது போல இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமா அமைய போகுது. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல, பயணம் யாருக்கு தாங்க இந்த பயணம் பிடிக்காது? பயணம் அப்படின்னு சொன்னாலே அதுல நிறைய அனுபவங்களும் நிறைய நிறைய ஞாபகங்களும் நிழலாடுறது இயல்பு தானே. பயணம் செய்யும் பொழுது ஏற்படுற நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயணமே ஒரு நினைவா அமைஞ்சா இது இன்னும் சுவாரஸ்யமா தானே இருக்கும். ஆமா தோழிங்களே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னா, துணிச்சலுடன் தனிமையில் வெகு தூரம் பயணம் செய்த அனுபவம். இது தொடர்பா தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நீங்க பேச போறீங்க. பயணம் செய்வோம், இருந்தாலும் நமக்கு யாராவது ஒருத்தவங்க உறுதுணையா இருக்கணும், நம்ம கூட வரணும் அப்படிங்கிற ஒரு மனசு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் நாம இன்னைக்கு தனியா தான் டிராவல் பண்ணி ஆகணும், இந்த வேலையை தனிமையில தான் நாம செஞ்சாகணும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு

பயம் பயம் இருக்கிறது எல்லாமே இயல்பு தாங்க. இருந்தாலும் அந்த பயத்தை உடைச்சு அந்த வெகு தூரம் டிராவல் பண்றோம் பாருங்க, அதுதான் நம்மளோட சாதனை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இது போல நீங்க துணிச்சலா தனிமையா வெகு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுடைய இந்த அழகான நினைவுகளை தெரிஞ்சுக்க அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜி அகல்யா பிரபாகரன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க கமெண்ட்ஸும் போடணும், பண்பலைக்கு போனும் பண்ணலாம். பண்பலையில நீங்க கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 04368 இந்த முன்னணி பெண்ணோட 2311231 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, துணிச்சலுடன் தனிமையில் வெகு தூரம் பயணம் செய்த அனுபவம் உண்டா? இந்த அனுபவங்களை யோசிச்சுக்கிட்டே இருங்க, பண்பலையில கால் பண்ணி சொல்லிடலாம் இந்த பாடல் தொடர்ந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னா, துணிச்சலுடன் தனிமையில் வெகு தூரம் பயணம் செய்த அனுபவம் உண்டா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அது தொடர்பா சொல்ல வராங்க ஒரு தோழி. வருக வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: சுப்புத்ரை சங்கரி.
2: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
3: படம் பத்ரி. பாடல் ஏஞ்சல் வந்தாலே பயணம் என்ற தலைப்போடு அகல்யா காரை பண்பலை 1.3.
2: ஓகே, சொல்லுங்க, நீங்க தனிமையா துணிச்சலா டிராவல் பண்ணிருக்கீங்களா?
3: ஆ, பண்ணிருக்கேன் தோழி.
2: எவ்வளவு தூரம்?
3: என்னோட ஊர்ல இருந்து சென்னை எப்படியும் 350 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் தோழி. நான் ஒரு அவசர பயணமா தனியா போற மாதிரி சூழ்நிலை இருந்தது. நானும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனேன். ஆனா பஸ்ல பார்த்தா என்ன மாதிரி நிறைய பெண்கள் துணிச்சலா பயணம் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து பயம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு.
2: நிச்சயமா, நம்மள மாதிரியே நிறைய பேர் துணிச்சலா இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த தைரியத்தை நாமளே வர வச்சுக்கிறோம் இல்லையா?
3: ஆமா தோழி,
2: நிச்சயமா. அப்ப இனிமே வந்து அடுத்த டிராவல் பண்ணும்போது அந்த பயம்ங்கிறது 100% இருந்தது 50% அப்படியே குறைஞ்சு போயிடும்.
3: ஆமா தோழி, இப்ப எனக்கு துணி கூட பயம் இல்லை.
2: நிச்சயமா, அப்ப நம்ம
3: நிறைய டிராவல் அது மாதிரி பண்ணிட்டு
2: இருக்கேன். சூப்பர். இப்படிதான் நம்மளோட என்னெல்லாம் பயப்படுறோமோ அது எல்லாத்தையும் துணிஞ்சு பார்த்து அந்த பயத்தை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மள நம்மளே நம்ப வச்சுட்டா போதும்ல, என்ன வேணா சாதிக்கலாம்.
3: ஆமா தோழி,
2: நிச்சயமா. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள்மா.
3: நன்றி தோழி.
2: நன்றி. உண்மைதாங்க, நம்ம மட்டும்தான் தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பயத்தில் போவோம். ஆனால் நம்மளை மாதிரியே நிறைய பேர் துணிச்சலோட வெளியில் டிராவல் பண்ணதை பார்க்கும்போது பரவாயில்ல, நாமளும்

0: கூட்டுக்குள்ளேயே அடங்கிடாம வெளியில உலகம் ரொம்ப பெருசு, இதை பார்க்கறதுக்கு நம்ம பயத்தை உடைச்சு துணிச்சலாக வெளியில வரணும்னு எல்லா பெண்களும் யோசிச்சுதாங்க ஆகணும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
4: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
5: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
9: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னா, துணிச்சலுடன் தனிமையில் வெகு தூரம் பயணம் செய்த அனுபவம் உண்டா அப்படின்னா கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு பதில் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: என்கிட்ட மோதாத படத்துல இருந்து மேடம், உன்னோடு ரெண்டு என்ன ரெண்டோட மூணு என்ன பாடம் சொல்லி தரவா?
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க துணிச்சலா தனிமையில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்களா?
1: தனிமையில ரொம்ப தூரம் போனது இல்லை மேடம், ஆனா நாங்க திருப்பதி போனோம் மேடம்.
0: அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: ஃபர்ஸ்ட் டைமா தான் மேடம், நாங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுல தம்பி பாப்பா எங்க வீட்டுக்காரங்க நாங்க தனிமையா போனது திருப்பதி தான் மேடம்.
0: ஓகே ஓகே. நீங்க தனியா யாரோட துணையும் இல்லாம, கணவரோ குழந்தைங்களோ யாருமே இல்லாம தனியால டிராவல் பண்ணது இல்ல? ஒரு பாதுகாப்புலயே வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால அந்த துணிச்சல் தனியா போணுமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இயல்பாவே ஊறிடுச்சு. அத கண்டிப்பா உடைக்கிறோம். தனியா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம். ஓகேவா?
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி. நெல்கை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரா எலக்ட்ரிக்கல், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ERC நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
6: மூணு
7: நாலு
6: அஞ்சு
7: ஆறு ஏழு எட்டு.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: அணக்கரையில இருந்து அனிஷா ஆசிக் பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
4: 96 படத்துல இருந்து லைஃப் ஆஃப் ராம்
3: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க தனிமையில துணிச்சலா டிராவல் பண்ணிருக்கீங்களா?
4: பண்ணிருக்கேன்.

0: மேடம். ரொம்ப தூரமா டிராவல் பண்ணதுன்னா அது வந்து நான் துபாய் போனது மேடம்.
1: தனிமையாவே போயிருக்கீங்களா?
0: போயிருக்கேன் மேடம், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு.
1: சூப்பர். இடையில நிறைய பயம் எல்லாம் வந்திருக்குமே?
0: இல்ல மேம், பயம்லாம் இல்ல. வீட்டுல எல்லாரும் பயந்தாங்க எப்படி போவேன்னு சொல்லிட்டு. நான் வந்து இல்ல, நான் போவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
1: வெரி குட். இப்படிதான் நம்மளுடைய துணிச்சல நம்ம தான் வெளிப்படுத்தணும் இல்லையா?
0: நன்றி
1: மேடம்.

0: கரைக்கல் பண்பலை 100.3 நாம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர எந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: ராஜபாண்டி படத்திலிருந்து அத்திப்பழம் சிவப்பா, இந்த அக்கா மக சிவப்பா, அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க தனிமையில எங்கேயாவது டிராவல் பண்ணிருக்கீங்களா?
1: திருப்பூர் போயிருக்காங்க மேடம். 2 வருஷம் இருந்தாங்க, இங்கே வேலை பார்த்துருக்காங்க மேடம். அதுவுமே தனியாவே போயிட்டு தனியாவே வருவாங்க மேடம்.
0: ஓஹோ, பழகிடுச்சு.
1: ஆமாங்க மேடம்.
0: ஆனா முத முறை போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: கொஞ்சம் பயமா இருந்தாங்க மேடம். அங்க போய் அழுதுருக்கேன் மேடம் நானு.
0: நன்றி. வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போஸ்டர் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே படிச்சிடுவோம். அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக என் கணவர் வந்துட்டு வெகு தூரம் அனுப்ப மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தவங்களோட உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க தனியாக சென்னை வரைக்கும் போனதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிய வணக்கத்தோடு வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தா, டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனது மூத்த மகன் கேரளாவில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க அழைக்க போகிறதுக்காக போன வருஷம் வந்து ட்ரெயின்லேயே தனியாக போனேன், அந்த அனுபவம் மறக்கவே முடியாது, முதல் பயணம் வந்து தனிமையாக பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தனிமையில் மொழி தெரியாத ஊர் கர்நாடகா வரை தனியாக சென்று வந்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா பாரி வள்ளல் தான் சொல்லியிருக்காங்க, அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. அப்புறம் திருபுவனத்துலேருந்து வீரசுந்தரி அம்மா, திருமூலஸ்தானம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனுபவம் உண்டு, இப்போதான் ஃபோன் பண்ணாங்க, அதோடய கமெண்ட்ஸையும் போட்டிருக்காங்க. அவங்க திருப்பூர் வர தனியாக போயிட்டு வந்த அனுபவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு டெல்லியிலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வந்திருக்கிறேன், அப்போ பயம் கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தினதுனால அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. முதல் முதலாக என் குழந்தைய அழைக்கிறதுக்காக சென்னைக்கு தனியாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னா, பனங்காட்டங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர். துணிச்சலுடன் சென்னையிலிருந்து காரைக்கால் வந்து காரைக்கால்லேருந்து சேத்தூர் வந்தேன், இது போல் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாகவும் சேத்தூர் வந்திருக்கேன். எனக்கு திருமணமான புதிதில் என் கணவர் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் போனாங்களா, அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க தனிமையிலையும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அழகாகவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயமெல்லாம் வேணாம்மா, பயத்தை தூக்கி போடுங்க. தனியாக போனாலும் நம்ம துணிச்சல் இருந்துச்சுன்னா எங்கே வேணால் தைரியமாக இருக்கலாம். அப்புறம் இனிய முற்பகல் வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தா, தனிமையில் பயணம் செய்ததில்லை, ஆனால் எனது இரு பெண்களும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு படிக்குது, ஓசூரில் ஒரு பொண்ணு படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கள பற்றி ஒரு பெரிய ஸ்டான்ஸாகவே எழுதியிருக்காங்க. அதுபோல் காரைக்கால்லேருந்து நளினி என்ன

சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு உண்டு, எனது சொந்த ஊரில் இருந்து ராமநாதபுரத்திற்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று உள்ளேன், செமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா மணக்குடியிலேருந்து சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம், ஒருமுறை தனியாக நீண்ட தூரம் பயணம் செய்த அனுபவம் உண்டு. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அப்புறமா அந்த பயணம் எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா காலை வணக்கத்தோட ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவர் அதி மாதிரி என்ன அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரையும் கற்றுக்க விடுங்க, கொஞ்சம் நீங்கள் ஊக்கப்படுத்தினாலே போதும், அவங்களும் தனிமையில் என்ன வேணால் சாதிப்பாங்க.

0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: உங்களுடைய கருத்துக்களை நம்ம காரைக்கால் ஃபேஸ்புக் பேஜ்ல நான் போட்டிருக்க வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் கீழே கமெண்ட்ஸா கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் சேர்த்து படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு எது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, துணிச்சலுடன் தனிமையில் வெகு தூரம் பயணம் செய்த அனுபவம் உண்டா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அது போல உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் ஜென்டில்மேன் பாடல் ஒட்டகத்தை கட்டிக்கோ, அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கடத்தலாம். சொல்லுங்கம்மா, நீங்க தனிமையில எங்கேயாவது பயணம் செஞ்சிருக்கீங்களா?
1: நிறைய
0: முகம் தெரியாத நபர்கள் பழகும் போது புது விதமான அனுபவமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா?
1: கிடைக்குமா? யார்ட்டையும் அனாசமா பேச மாட்டேன். நாம போயிட்டே இருப்பான்,
0: உண்மைதாங்க. நம்ம டிராவல் பண்றது பெருசு இல்ல, ஆனா எவ்வளவு தைரியமா அந்த டிராவல முடிக்கிறோம் அப்படிங்கறதுதான் பெருசு. நம்ம மனசுல தைரியம் இருந்தா மட்டும்தான் அந்த டிராவல நம்மளால முழுமையா முடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிராவல் முழுக்கவும் ஒரு பயம் நிறைஞ்சதாகவும், அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு அந்த டிராவல் ஃபுல்லாகவே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிராவல் பண்ணுறதுக்கான துணிச்சல் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். அப்படி இருந்தால் டிராவல் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்தையுமே துணிச்சலாக நம்மளால செய்ய முடியும்.
2: திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மாணவ மாணவியர் 2026-27 ஐடிஐ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. தொழில் பிரிவு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயர்மேன், கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026. விண்ணப்ப கட்டணம் ₹50. இணையதள முகவரி skilltraining.tn.gov.in. தொடர்புக்கு முதல்வர் அரசு தொழில் பயிற்சி நிலையம் வண்டாம்பாளை கிடாரங்கொண்டான். தொலைபேசி எண்கள் 9442888761, 9600501169 மற்றும் 9965342967. பயிற்சி நிலையத்தின் தற்போதைய இடம் திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கலைஞர் நகர், கிடாரங்கொண்டா.
0: நம்ம ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: எரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன். நான் அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது தனிமையில் எங்கேயும் போனது கிடையாது, கணவர் வீட்டுக்கு வந்த பிறகும் தனியாக என்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஃபைரோஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு முற்பகல் வணக்கத்தோட நான் எங்கே சென்றாலும் தனியாக செல்ல மாட்டேன், என் கணவர் மற்றும் பிள்ளைகளோட தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
8: அனில் சோயா சங்க்ஸ்.

0: நேர்களுக்கு அமன்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகளின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். அமன்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட

0: நேர்களுக்கு அமண்டியார் வைடிஎம்டி கம்பிகளின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். அமண்டியார் வைடிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோரஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அமண்டியார் வைடிஎம்டி. அமண்டியார் வைடிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அமண்டியார் கம்பிகள்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு வரணேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: சித்திரை பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில என்ன பாடல் வேண்டும்?
2: என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து குயிலே குயிலே குயிலக்கா. அந்த மாதிரி
0: பாடல் கடுத்து எல்லாம் சொல்லுங்க. நீங்க தனிமையில வெகு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்களா?
2: தனியாலாம் எங்கேயும் போனதில்ல மேடம். ஆனா எங்க வீட்டுக்காரங்க குடும்பம், எங்க நாத்தனார் குடும்பத்தோட சேர்ந்து திருப்பதி ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்தோம் மேடம். எங்க குடும்பம் அவங்க குடும்பம் சேர்ந்து போவோம். ஆனா இந்த வாட்டி போன மாசம் திடீர்னு எங்க வீட்டுக்காரங்க திருச்செந்தூர் கிளம்புன்னு திடீர்னு கிளம்பி நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்தோம் மேடம்.
0: ஓகே ஓகேமா, அப்ப வந்து
2: மேடம்.
0: சூப்பர் சூப்பர்மா, நிகழ்ச்சியில இந்த மைக்கு நன்றிமா.
2: நன்றி மேடம்.
0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில தோழிகள்லாம் ரொம்பவே ஆழமா கலந்துகிட்டு அவங்க துணிச்சலா வெகு தூரம் டிராவல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப சூப்பராவே பகிர்ந்துகிட்டாங்க. இது போல சைலண்டா வீட்டுல இருந்தும் கேட்டுக்கிட்டு பல பல நினைவுகளை மனசுல அசப்போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் இந்த பண்பலையோட நிறைவான பாடல் ஒலிக்கவிருக்கும். இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடை பெறுகிறது வணக்கம் தோழி.
3: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ள

0: என்னுள்ளம் சொர்க்கத்திலே.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. பண்பலையில் இனி மழை வருகிறது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்று நமது நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம் நாகை மூரா சென்ஸ், அனில் பாஸ்தா, திருச்சி சேலம் மங்களன் மங்கள், கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடு தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
2: பொங்கல் திரைகளோ கடலே, அவை குழவில் நிறைதானோ கடலே, எங்கும் உனதுடையோ கடலே, அன்றி இடிலில் முழக்கமோ கடலே.
1: பங்கேற்கும் சிறுமி எஸ் பவிஷா. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மலை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் அனில் பாஸ்தாவின் வார்த்தை விளையாட்டு தொடரும். 3 மணிக்கு மயிலாடுதுறை கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி தொடரும். இன்று மாலை 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் சுரேஷ். 5 மணிக்கு வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ
3: விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஆல்காலை வெளியே எடுப்போம், அதுக்கு பிறகு ஆல்கால் கூடிய எதிர்ப்பு மருந்தை கொடுத்துரும். அந்த ஆல்கால் கூடிய அவர்ஷன் ட்ரீட்மெண்ட் பேர். ஆல்கால் கூடிய எதிர்ப்பு மருந்து நம்ம கொடுத்துடும் அப்படின்னா அந்த
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, இன்று இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள் என் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசற்றின் உழவர் அரங்கம், காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு, திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: இப்போ பட்டன் காளான் வளர்க்கணும்னா அதுக்கு தேவையான சூழலை நம்ம உருவாக்கணும், அதுக்கு வந்து அதிகமான செலவு ஆகும்ங்கிறதுனால சிற்பி காளான் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பரப்பளவுல பண்றீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன்.
5: இதுக்கு 20 அடி நீளம் அகலம்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே. இன்று இரவு 7:30 தொடர்ந்து 8 மணிக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் காணம். 8:30 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காணம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகள்.

0: வான்மலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலையம் வழங்கிய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். உங்கள் கருத்துக்கள் எங்கள் குரலில். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் கடித மலர்களாய்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நிறைய பேர் சொன்னாங்க
4: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடித மலர்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக எந்த நேர் வந்து அவங்களுடைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலமல் ஏ காவேரி ஏத்திராஜ் இவர்களுடைய கடிதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடந்த 15ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் குட்டீஸ் எம் சிவானி அவர்கள் மாமரத்தினை பற்றிய கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டி சிவானி அவர்கள் படித்து சிறந்த மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சி குட்டீஸ் எஸ் கிருபாலினி அவர்கள் வந்து நடைப்பயிற்சியின் நன்மைகள் பற்றி சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. குட்டீஸ் கிருபாலினிக்கு அவர்கள் படித்து அவர்களும் மாவட்ட ஆட்சியராக ஆக வேண்டும் என்று ஆசையாக கூறினார்கள். அது நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அதே நிகழ்ச்சி தான் 18ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 4ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி சார் சரணிஷா அவர்கள் வந்து திருக்குறள் சொன்னது சூப்பராக இருந்துச்சு. குட்டி சரணிஷா அவர்கள் படித்து சிறந்த ஆசிரியராக ஆவதற்கு அவர்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பசுந்தளி நிகழ்ச்சி அடுத்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 18ஆம் தேதி பகல் பிற்பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சி, யு சீனிவாசன் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிகழ்ச்சியை அருமையாக வழங்கினீங்க. அதை வழங்கிய தேன் நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 21ஆம் தேதி காலை 6:55 அவங்களோட ஃபேவரட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் அந்த நிகழ்ச்சியில்

0: குழந்தை சிறப்பாக கவிதை சொன்னாங்க குட்டிஷ் தட்சிகா அப்படின்றவங்க, ஆமை முயல் கதை சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திசிகா படித்து ஒரு ஆசிரியர் ஆவதற்கு அவர்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய நிறைவான கடிதம் பார்த்திங்கன்னா, கடந்த 22ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் ஆரியா நாவப்பழம் கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரியா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவங்க சிறந்த மருத்துவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்களுடைய கடிதங்களை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அடுத்து யார் வந்திருக்காங்க கடிதத்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடிதத்தில் அடுத்து பயணிக்க போகிறது நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் இவர்களுடைய கடிதம் இது. இவங்களுடைய கடிதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேயும் ஒன்று வந்திருக்கு. கடந்த 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வன்பலையை 100.3 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழையதே பகுதியில் நமது வானொலி நேயர் கும்பகோணம் பாபுராஜபுரம் திரு முகமது இக்பால் அவர்களின் விரும்பிய மனம் விரும்பிய பாடல் தெரிவுகள் அணிவகுப்பு அருமையாக இருந்துச்சு. விளக்கங்களோட இதை வாசித்த அறிவிப்பாளருக்கும் பாடலை வழங்கிய அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தேதியில் மாலை 6:20 உலவந்த இன்சொல் அமுது கேட்டேன், இதை கடலை விட என்னின் பெண்ணின் மனம் ஆழமானது, கருத்தாலம் மிக்க இன்சொல்லினை அமுதாக வழங்கிய அன்புள்ள மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் ஐயா அவர்களுக்கும் வழங்கிய பண்பலைக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் பல பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15ஆம் தேதி குடும்ப தினமான துளிவரும் பாட்டு வெள்ளிக்கிழமை காலை 10:05 நமது பண்பலை 100.3 தரணி எங்கும் பவனி வந்த குடும்பம் அன்பின் அரங்கம் அப்படின்ற பொருளில் கருத்து பரிமாற்றம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை கேட்டே நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்களுடைய பேர் சொல்லி அவங்களுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க வானொலிக்கு. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15ஆம் தேதி காலை வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பான ஊர்முறம் நிகழ்ச்சி 1000 ஆனாலும் மாயூரமாகுமா என பெயர் கொண்ட மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து நல்ல சிறப்பாக நடந்தது. ஆர்வமிக்க அன்பு நேயர்களின் மத்தியில் நேரலையாக ஒளி உலா வந்தது. நிகழ்ச்சி சிறப்பு வழங்கிய பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை மணிக்கு 6:40 வானொலி 100.3 இன்சொல் அமுது கேட்டேன், இதில் பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே சான்றோர்களின் சிறப்பு, உதவி செய்யும் மனப்பான்மையை ஊக்குவித்த அன்புள்ளம் முனைவர் ரா மருதநாயகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி காலை 6:35 ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன், இதில் கால்நடைகளுக்கு செய்ய வேண்டிய ஆரோக்கியமான பாதுகாப்பு முறைகள் குறித்து பயனுள்ள தகவல்களை கலந்துரையாடலாக சகோதரிகள் வழங்கினார்கள். வழங்கிய சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி திங்களன்று 10:05 ஒளிவுல வந்த கருத்து பரிமாற்றம் கேட்டேன், நேர்மறையான ஆரோக்கியமான எண்ணங்களும் நேர மேலாண்மையும் வாழ்வில் மேன்மையற்ற பல விஷயங்களை செய்யும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:40 இன்சொல் அமுது கேட்டேன், இதில் ஐம்புலன்களில் கிடைக்கப்பெறும் இன்பங்களின் அணிவகுப்பு மனமகிழ்வுக்கு வழிவகை செய்யும் அப்படின்றத அழகாக எடுத்து கூறினார்கள். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி புத்துணர்மிக்க புதன்கிழமை காலை 7:25 தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டேன், இதில் நடிகர் நாயகத்தின் கருத்தாலமிக்க நல் சிந்தனையாது தகவல் நேரமாக பரிமாறப்பட்டது. வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜி ஐயப்பன் அவர்களுடைய நிறைவான கடிதமாக, கடந்த 21ஆம் தேதி விழிப்புணர்வு மிக்க வியாழன்கிழமை அன்று உலவந்த இன்சொல் அமுது கேட்டேன், உயிர் துன்புறுத்தலை தவிர்ப்போம், பிற உயிர்களையும் நம் உயிர்களைப் போல மதிப்போம் அப்படின்னு இன்சொல் வழங்கிய பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய கடிதத்தை முடிச்சிருக்காங்க.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறும்.

0: அற்புதமான சம்மர் பூ காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: இணைந்திருக்கின்றோம். பண்பலை 100.3 கடிதம் அலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கடிதம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சு சண்முக சுந்தரம் அவர்களுடைய கடிதம். இரண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இரண்டு கடிதமுமே லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி குறித்து தான். கடந்த 12 பிற்பகல் 2 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி செவி வழியே கேட்டேன். இதில் கேட்கப்பட்ட இரண்டு கேள்விகளும் சிறப்பாக இருந்தது. அரை மணி நேரம் நிகழ்ச்சியில் கேள்விகள் மட்டுமே இடம்பெற்றன. நிறைய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 நேயர்கள் அன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 18 அன்று கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்டேன். அதில் வந்து நிறைய கேள்விகளை சொன்னார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள 1000 மண்டபத்தை பற்றிய அந்த தூண்கள் பற்றிய சில கேள்விகளும் இடம்பெற்றது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடி விளம்பரத்தையும் தெரிந்துக்கலாம். நாளை காலையில் 9 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் இபின் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நேர்களே, நாளை காலை 10 நாமக்கல் இம்யூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நினைவிற்கட்டும் நேர்களே, நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 ஆச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கும்
11: அனைத்தும்
12: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமராஜ் ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேன பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். கடிதமலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கடிதங்கள் பார்த்தீங்கன்னா, கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமத்து சலாமத் சுகைனா இவர்களுடைய இரண்டு கடிதங்கள் பார்க்கலாம். 20 காலை உலா வந்த துள்ளிவரும் பாட்டு பகுதியில் எல்லா பாடல்களும் மிகவும் சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது. சகோதரி அறிவிப்பாளர் அவர் வந்து அட்டகாசமாக விறுவிறுப்பாகவும் நிகழ்ச்சியை படைத்தளித்தார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள். அதில் இடம்பெற்ற பொது அறிவு வினாவும் அதற்கான விடையையும் தெரிந்து கொண்டோம். நேயர்களும் முகநூல் பக்கங்களில் அவர்களுடைய விடையை பதிவு செய்தது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 19 அன்று மதியம் உலா வந்த பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் சிறுகதை நிகழ்ச்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தது. வழங்கிய மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள் நேயர்களுக்கு உலக நீண்ட நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நம்ம அனில் பாஸ்தா, பர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூ காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நேயர்களுக்கு உலக நீண்ட நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் கூத்தாநருள் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இது கடிதம். நம் நிகழ்ச்சியின் அடுத்து வரும் கடிதத்தின் நேயர் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன். கடந்த 15 தேதி அன்று மதியம் 1 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் மேம்பட தலைப்பில் சமூக பாணியில் இருந்து வரும் லக்குபதி அவர்கள் நேர்முகம் கேட்டேன். இதில் குடும்ப உறவுகள் மேம்பட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பல தகவல்களை சொன்னார்கள். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்று இருக்கிறார். தொடர்ந்து கடந்த 18 தேதி காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் குழந்தை சரணிசா அவர்கள் இனிமையான குரலில் திருக்குறள் சொன்னது சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் இருக்கிறார். அதே 18 தேதி மதியம் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டேன். யு சீனிவாச அவர்களின் மேண்டலின் இசை கேட்க கேட்க பேரானந்தமாக இருந்தது. இனிமையாக வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 21 தேதி காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் தச்சிகா அவர்கள் இனிமையான குரலில் முயல் ஆமை கதை சொன்னது சிறப்பாக இருந்தது. குழந்தைக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு சொல்லரங்கம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் எதிர்பார்க்கும் அவசியம் என்ற தலைப்பில் பேசினார்கள். இதில் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் இருக்கிறார்கள் என்றும், நல்ல தேடல் நம் வாழ்க்கையை நல்வழி படுத்தும் என்றும் பல நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பங்கு பெற்று தெரிவித்தார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி அன்று காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் கீரையை அரைத்து அதை பூச்செடிகளுக்கும் காய்கறிகளுக்கும் செடிகளுக்கும் மாலை நேரத்தில் வேர் பகுதியில் ஊற்றுவது எத்தகைய பலன்களை தரும் என்று சகோதரிகள் உரையாடல் மூலம் தெரிவித்தார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் ஆரிய நடத்திய சிவாபாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கனியர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் எழுதிய கடிதங்கள். கடந்த 16ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:30 சிறுவர் சொல்லை நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருடிவிருந்தூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி அபாரமாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். அடுத்து கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி சிறப்பாக அறிவிப்பாளர்கள் தொகுத்து வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்ன சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு சென்றார் அறிவிப்பாளர் அவர்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்கள். இது கடந்த 15ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வாத்துகளுக்கு காய்ச்சல் கழிச்சல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சகோதரிகள் சிறப்பான தகவல்களை வழங்கினார்கள். தொடர்ந்து அதே நாளில் 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் நிகழ்ச்சி சிறுமி சிவானி மாமரம் கதை சொன்னது சிறப்பாக இருந்தது. கடந்த 16ஆம் தேதி மழலையர் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். கிளிஞ்சல் மேடு 5ஆம் வகுப்பு சிறுவன் நடைபயிற்சி பற்றி மொபைல் பேசிக்கொண்டு நடக்கக்கூடாது என்பது பற்றியும் அற்புதமாக விளக்கினார். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். 17ஆம் தேதி 6:30

0: தேந்துக்கு உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் தீவன மழையில் நனையாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க மழைக்காலங்களில் ஆடு மாடுகளுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு முறைகள் பற்றியும் அறிவிப்பாளர்கள் சகோதரிகள் வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். 17 காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன் நிகழ்ச்சியில் சிறுமி அவர்கள் வழங்கிய தொழில்நுட்பமான 41 பற்றிய விளக்கமாக சொன்னது சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அடுத்து 19 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் பயிர்களை தாக்கும் இலை சுருட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகளை பற்றி விளக்கமாக தெரிவித்தார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் காலை 7:25 தென்கச்சியாரின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை கேட்டேன். அக்கால போரில் காயமடைந்தவர்களுக்கு செயற்கை ரத்தம் அவசரத்துக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை தென்கச்சியார் அவர்கள் விளக்கமாக புரிய வைத்தார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 21 6:55 பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். சிறுமி தர்ஷிகா அவர்கள் முயலும் ஆமையும் கதை சொன்னது சிறப்பாக இருந்தது என்று அவருடைய கடிதங்களை முடித்திருக்கிறார். நிகழ்ச்சியில தொடர்ந்து கூரத்தங்குடி என் கே கிருஷ்ணா அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 18 தகவல் நேரம் நிகழ்ச்சி பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் கதை சிந்திக்க வைத்தது. வழங்கிய தென்கச்சியார் அவர்களுக்கும் பண்பலைக்கும் என்னுடைய நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து பேரளம் எஸ் செந்தில் கண்ணன் அவருடைய கடிதம் இது. கடந்த 18 ஒளி உலா வந்த தகவல் நேரம் தகவல் சுரங்கம் இரண்டும் அருமையாக இருந்தது. 10 உலா வந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி மேன்மை அடைந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் என்றிருக்கிறார். அதே நாளில் கடந்த 19 அன்று காலை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. தேதியும் செய்தி நிகழ்ச்சியும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். திட்டச்சேரி எம் எஸ் சாகுல் ஹமீது அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 12 மாலை 4 ஒளிபரப்பான மனம் எழுதி நிகழ்ச்சியில் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் அவர்களுடைய பாடல் தெரிவுகளும் அதற்கேற்ற பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு என்னுடைய பாராட்டுகள் என்றிருக்கிறார். அடுத்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரியவர்களுடைய கடிதம் இது. கடந்த 17 அன்று இரவு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் அனைத்து பாடல்களும் மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அடுத்து யார் கடிதம் பார்த்தீங்கன்னா அம்பலவாணன் அவர்களுடைய நன்னிலம் அம்பலவாணன் அவர்களுடைய கடிதம் இது. நிகழ்ச்சியில் இரவு மலரும் நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தினமும் இரவு ஒளிபரப்பாகி வரும் இரவு மலரும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழும் நேயர்களில் நானும் ஒருவன். இந்த இனிய நிகழ்ச்சிக்காக தங்கள் நிலையத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிய தரமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வரும் தங்களுக்கும் நிகழ்ச்சியை அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 17:09 உலா வந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கியிருந்தது நமது காரைக்கால் பண்பலை. வழங்கிய பண்பலை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை ராயன் பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 16 சொல்லரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். எனக்கு பிடித்த தலைப்பில் இலக்கியங்களின் பெயர்களை மிகவும் சிறப்பாக அறிவிப்பாளர் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். அடுத்து வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கடந்த 17 கேட்டேன். அதில் கேள்வி 1 பதில் 2 அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து பண்ணத்திருப்பா நாகராஜன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 8 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். 9 அன்று பிற்பகல் 2 உலம் வந்த உணவு இடைவேளை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். திருச்சி சாரதாஸ்
0: நேர்களே, இன்றைய கடிதம் அலர்கள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நிறைய நேர்களுடைய கடிதங்களை ரொம்ப சிறப்பாக படித்தோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சி கடிதம் எழுதுன்னு நினச்சிங்கன்னா நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் கடிதம் அலர்கள் பகுதி நேருநகர் காரைக்கால் 6:05-6:09 என்ற எண்ணிற்கு உங்களுடைய கடிதங்களை நீங்கள் எழுதலாம். நிறைவு பெறுகிறது கடிதம் அலர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலை.

0: 100.3
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு

0: அன்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அ
0: மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யோகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.

0: நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, हिच पिच, हिच पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
6: चिक, चिक, चिक, चिक।
3: लड़िए मत, जानिए आभा के बारे में।
5: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
7: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
9: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
10: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் பாப்பா.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன?
12: எம்பா விஷா.
11: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
12: 4th ஸ்டாண்டர்ட்.
11: எந்த ஸ்கூல்ல?
12: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், கிளிஞ்சல் மேடு.
11: சரி பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
12: நான் கடலை பத்தி பாடல் பாட போறேன்.
11: எங்க பாடுங்களா?
12: எல்லை அடியார் பெண் கலரே, நீ தான் இரவு உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கல் திரைகளையோ கடலே, அவை குழவில் நிறைதாமோ கடலே, எங்கும் உனதுடையோ கடலே, அன்றி இடிலில் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகரம் நீன் உலகோ கடலே, விளைக்கோள் முட்டலுக்கோ கடலே, சித்தி விளையா உதவும் கடலே, மலைக்கும் நீ கடலே, அது வாங்கி வைப்பலும் நீ கடலே, வளர்த்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். பாடல் பொருள், எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருக்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒளிந்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வென்றதே இல்லையா, ஓங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணைவதற்கு வருவதைப் போல காட்சியாக இருக்கின்றன, எங்கும்

0: ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்துதா அல்லது இடியோசையால் எழுந்துதான் என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத நீ, விலை மதிக்குள்ள முத்துகளும் கொண்டுள்ள நீ, சிப்புகள் விளையாடுவதற்கு உதவுகிறாய், இம்மூவியில் மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கிறாய். உன் பெருமைகளெல்லாம் எடுத்து வைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை.
1: சுப்புர கடலை பத்தி சொன்னீங்களே, உங்களுக்கு கடற்கரைனா ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
3: பன்மலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை, நீடூர்.

0: கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
2: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:56. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

நேயர்கள் இனி கேட்கலாம். திருஞான சம்பந்தர் பாடிய பன்னிசை பாடல்.

0: கலிகாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நேற்று இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பமாக ஒலி உலா வரும். நேர்களை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தென்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.

0: நேற்கை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தின்மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து முகமது ரஷ்மில், சலாமத் சுஹைனா.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் ஆர்கேஜி நெய்.
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
10: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
9: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தின்மழை. தின்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செம்மனார் கோவில் குணசேகரன், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், ஜனனி, பாலையூர் செல்வம், செல்வராஜ்.

0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அனில் பாஸ்தாவின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
2: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
4: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அமன் டிஆர்ஒய்.

டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: Telelock app website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் மழை. தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கங்கலாஞ்சேரி முருகேசன், மைதிலி, இனியா, சிறனூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தின் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அதம்பார் ராமன், தமிழரசி பிரகாஷம், கூத்தங்குடி சுந்தரி, மேகநாதன், வெங்கட், எரவாஞ்சேரி ஸ்ரீனிவாசன், கவிதா, முத்துலக்ஷ்மி, ஸ்ரீமத், நட்சத்திரா மற்றும் அனைத்து FM நேயர்களுக்காகவும்.

தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கண்போர், நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம், புனிதன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனி வோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.

0: ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2 முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 தேதி

0: இவரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வர உள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: நாகையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேர்களே, வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று நான் என்ன கேட்க போறேனோ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய நிலைய எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 043-68 இது நம்மளுடைய இணைப்பு எண். 231-231-299-480, 299-550-96-62-42-72-32-31 இந்த எண்ணிற்கு நீங்க அழைக்கலாம். வார்த்தை விளையாட்டோட விளையாடலாம். இன்னைக்கு என்ன வார்த்தை விளையாட்டுல விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம் தொகை சொற்கள் அப்படின்னு. அது என்ன தொகை சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா இந்த அறுசுவைகள் சொல்கிறோம் இல்லையா, முக்கணிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சேர்த்தே சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த தொகை சொற்கள்னு சொல்லுவாங்க. அறுசுவைனா அதில் 6 வகையான சுவைகள் நிரம்பியதாக இருக்கும். முக்கணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 வகையான பழங்கள், அதை குறிப்பிடுறதுக்காக சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த தொகை சொற்கள். இப்போ இதில் என்ன நம்ம விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொகை சொற்கள் அப்படின்னு கேட்டு முக்கணி சொல்லுங்க அப்படின்னு கேட்பனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ முக்கணிகள் அப்படின்னு நான் சொல்லும்போது மா, பலா, வாழை அப்படின்றது தான் சரியான பதில். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மா, பலா, ஆப்பிள், வாழை அப்படின்னு சேர்த்து ஒரு ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு பொருளை நான் வந்து சேர்த்து சொல்ல போகிறேன். அந்த வார்த்தைகளில் பொருந்தாத சொல் என்னவோ அதை நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, மா, பலா, ஆப்பிள், வாழை அப்படின்னு நான் சொல்கிறேன். இது முக்கணிகளோட பெயர்னே. இதில் பொருந்தாத தொகை சொல் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். தொகை சொல் கிடையாது, பொருந்தாத சொல் என்ன. இந்த தொகை சொற்களில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் தான் பொருந்தாத சொல். மா, பலா, வாழை அப்படின்றது தான் முக்கணிகள் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் இல்லைங்களா. இப்போ இது மாதிரி இன்னைக்கு பொருந்தாத தொகை சொற்களில் பொருந்தாத ஒரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப விறுவிறுப்பாக சுறுப்பு சுறுப்பாக போகணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள், நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், விடையை சொல்லலாம். தொகை சொற்களில் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க அழைக்கலாம் நேர்களே. 043-68-231-231-299-80-99-5-8-0-95-66-42-72-31 நேர்களை. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
12: நாலு அண்ணம், அஞ்சு அஞ்சு அண்ணம், ஆறு அண்ணம், ஏழு அண்ணம், எட்டு அண்ணம்.

0: நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம் இஜி பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் நாகை மூராசன்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: என்ன நேயர்களே, வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியாக இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. யார் முதல் நேயரா வராங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லதாங்க மேடம்.
0: லதாமா,
1: சொல்லுங்க மேடம்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இனிப்பு, கசப்பு, நாணம், புளிப்பு. சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் தாமா. உண்மையாவே இனிப்பு, கசப்பு, புளிப்புன்றது ஒரு அறுசுவைகள்ல உள்ள சுவைகள். ஞானம், நாணம், நாணம் அப்படின்றது ஒரு பண்பு, அது வந்து இதில் செய்கிறாத ஒரு பொருந்தாத சொல். லதாமா கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரத்துல இருந்து முகமது இக்பால்.
0: இக்பால் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா முத்தமிழ் சொல்லுவோம் இல்லைங்களா, முத்தமிழ், அதுதான் இயல், பாட்டு, இசை, நாடகம். பொருந்தாத சொல் என்ன சொல்லுங்க?
2: ரெண்டாவது சொன்னது
0: அது என்னன்னு சொல்லுங்க. இயல், பாட்டு, இசை, நாடகம்.
2: பாட்டு,
0: பாட்டு, பாட்டுன்றது இதில் பொருந்தாத சொல், தொகை சொற்கள்ல பொருந்தாத சொல். சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பேதார்னி வட்டம், சேத்தாகுடி வடக்கு, செல்வ பாரதி.
0: செல்வ பாரதி சார், உங்களுக்கான வார்த்தை கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து திணைகள் சொல்லுவோம் இல்லைங்களா, ஐநிலங்கள், அதை சொல்கிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், மரவன்.
3: மரவன் மேடம்.
0: மரவன் அப்படின்றது என்னன்னு தெரியுமா?
3: நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கிறது.
0: நான் மாற்றி சொன்னது சரி, மரவன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன்.
3: மரவன்னா ஏதோ விவசாயத்தை குறிக்குமா மேடம்?
0: விவசாயம் இல்லை, மரவன்றது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை சொல்றது. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்த்துக்கள், கரெக்டா சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர். வருக வணக்கம். வணக்கம், நலமா இருக்கேன். கிருஷ்ணா. ஓகே கிருஷ்ணா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? உங்களுக்கான வார்த்தை சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, திருக்குறள்.
3: திருக்குறள் மேடம்.
0: திருக்குறள். ஏன் திருக்குறள் சொல்றீங்க?
3: திருவள்ளுவர் எழுதிக்காரு மேடம்.
0: அப்படியா கேட்டேன் நான். அதை சொல்லுங்க, மற்றவை எல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள், திருக்குறள்ன்றது அது வேற இல்லைங்களா? அது 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. சரி, நன்றிங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்து யார் வராங்க? கிருஷ்ணாவை தொடர்ந்து வரும் நேயர். வணக்கம்.
4: வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை, ரேவதி நகர், ரவிச்சந்திரன் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கேக்குறீங்களா? பேசலாமா?
4: கேளுங்க.
0: உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா திசைகள் இருக்கு இல்லைங்களா, என் திசைகள் சொல்லுவோம் இல்லைங்களா, நாற்றிசை, என் திசை. அதுல நாற்றிசையில உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன். கிழக்கு, மேற்கு, இறந்த காலம், தெற்கு.
4: இறந்த காலம்
0: என்பது வேற, மற்றவை எல்லாம் திசையை குறிக்கக்கூடியது. சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் ரவிச்சந்திரன் சார். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன்

0: வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
2: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன்ஹால் ரோட் கும்பகோணம்
1: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நிகழ்ச்சியில தொகை சொற்களில் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் இருவருக்கும் ரொம்ப அழகா செஞ்சாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருப்போம் நேயர்களே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பண்டலியோடு நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கோம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேரம் பார்த்தீங்கன்னா 2:19 14 ஆகிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொகை சொற்களோட பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் இடம்பெற்றுட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க? நிலம், நீர், தீ, வலி, நாக்கு.
8: நாக்கு மேடம்.
7: ஏன்
8: நாக்கு வந்து ஒரு உறுப்பு தான் மேடம்.
7: மற்றவையெல்லாம் ஐம்பூதங்கள் இல்லைங்களா?
8: நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்.
7: அவ்வளவுதான். சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்க ஐயா?
9: பிரபுணம் விக்னேஷ்.
7: விக்னேஷ்,
9: ம், சொல்லுங்க மேடம்.
7: ம், உங்களுக்கான சொற்கள் சொல்லாங்களா?
9: தாராளமா.
7: சேரன், சோழன், பாண்டியன், இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல?
9: மூவேந்தர்கள்.
7: மூவேந்தர்கள். சேரன், சோழன், பாரி, பாண்டியன், இதுல பொருந்தாதது எது?
9: பாரி.
7: ஏன் பொருந்தல?
9: கடையேழு வள்ளல்கள்.
7: கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர்.
10: ஹலோ,
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: திருநாங்கூர் ஆர் வினோதினி மேம்.
7: திருநாங்கூர் வினோதினி.
10: திருநாங்கூர், எஸ் மேம்.
7: என்ன ஊருங்க?
10: திருநாங்கூர். நாங்கூர்,
7: திருநாங்கூர். நான் சொல்றேன். சரி, உங்களுக்கான சொற்கள். கண், காது, மூக்கு, ஓசை, மெய்.
10: ஓசை மேம்.
7: ஏன் பொருந்தாத ஓசைன்ற சொல்?
10: காது, மூக்கு,
7: வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்க?
11: பூந்தோட்டம் சதுலபதி மகேந்திரன்.
7: மகேந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா எல்லா கேள்வியுமே இதே மாதிரிதான். சரி, உங்களுக்கான சொற்கள். தங்கம், முத்து, பவளம், மரகதம்.
11: இல்ல, எனக்கு க்வெஸ்சனே சொல்லியே.
7: இதுதான் க்வெஸ்சன். இதுல பொருந்தாத சொல் என்ன?
11: ஓகே ஓகே, ரிபீட் பண்ணுங்க.
7: தங்கம், முத்து, பவளம், மரகதம், அதாவது இதெல்லாம் வந்து நவரத்தினங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தொகை சொற்கள். இதுல பொருந்தாத சொல்

0: மட்டும் சொல்லுங்க. தங்கம், முத்து, பவளம், மரகதம். என்னாச்சு?
1: ஹலோ, கேக்குதா?
0: கேக்குது, சொல்லுங்க. தங்கம், முத்து.
1: ஹலோ,
0: மகேந்திரன் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? அதா அவங்களுடைய இப்ப துணிக்கப்படுத்து. சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில நாம் இணையலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு தொகை சொற்களில் பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேத்து தங்கம், முத்து, பவளம், மரகதம் கேட்டோம் இல்லைங்களா? அந்த நேயருடைய இணைப்பு துணிக்கப்பட்டுருச்சு. அடுத்து வர நேயர் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், சத்யபாமா.
0: சத்யபாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களாமா?
7: ஆ, கேட்கறேன் மேம்.
0: ஆ, நான் ஒரு நேயர்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க பதில் சொல்லலை, நீங்க சொல்லுங்க. நவரத்தினங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல பொருந்தாத ஒரு சொல். தங்கம், முத்து, பவளம், மரகதம். மரகதம் பொருந்தாததா? நல்லா தெரியுங்களா?
7: தெரியல மேம்.
0: தெரியலையா? சரி, நவரத்தினங்கள் என்னன்னு தெரியுமா?
7: ஆ, தெரியும் மேம்.
0: சொல்லுங்க பாப்போம்.
7: பவளம், முத்து, கோமேதகம், மரகம், வச்சிரம், நீலம், புஷ்பராகம், மாணிக்கம், வைடூரியம்.
0: இவ்வளவு சொல்றீங்க, மரகதம் அதுல வராதுன்றீங்களே.
7: குழப்பமா இருக்கு.
0: குழப்பமாயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்தீர்கள், கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மயிலாடுதுறை ஏஆசி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
9: தென்றல் வந்து இல்லையே, வந்து ஒட்டுதே அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண. ஐயோ, பெண்ண ஒட்டுதே, சரியில்லையே, தள்ளி நில்லு. அஞ்சி அஞ்சி, கெஞ்சி கெஞ்சி, செஞ்சி செஞ்சி, இஞ்சி இஞ்சி, இஞ்சி இஞ்சி.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ்.

0: விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஈஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஈஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஈஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஈஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேரம் 2:31. பண்பலையோடு நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் அனில் பாஸ்தாவின் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா.

0: lungs.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லே நிகழ்ச்சியில பங்கு பெற்று நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0433 68 இந்த இணைப்பெண்ணோட 2311 2912 2998 0 2995 8 0 95 66 42 71 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்து இணைவரும் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல நீங்க பேசலாம். வணக்கம்.
5: சுமதி.
4: சுமதிமா, ஏன் இவ்வளவு டிலே ஆயிடுச்சு பேசுறதுக்கு? உங்களுக்கு சொல்லலாங்களா?
5: சொல்லுங்க.
4: இதுக்கு முன்னாடி ரெண்டு நேயத்தை கேட்டுனோம், அவங்க சரியான பதில் சொல்லல, அதனால அதே கேள்வியை உங்ககிட்ட கேக்குறேன். நவரத்தினங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பொருந்தாத ஒன்னு சொல்றேன், என்னன்னு சொல்லுங்க. தங்கம், முத்து, பவளம், மரகதம், இதில் பொருந்தாத சொல்
5: தங்கம்.
4: தங்கம், ஏன் தங்கம்னு சொல்றீங்க?
5: இது வந்து நீங்க சொன்னதுதான், இது வந்து பொருந்தாது, தங்கம் பொருந்தாது.
4: தங்கம்ன்றது என்ன? சரி, தங்கம்ன்றது ஒரு உலோகம் தான். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து யார் வராங்கன்னு கேக்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
6: திருப்பங்கூர்ல இருந்து ஜெயந்திகுமார் பேசுறேன் மேடம்.
4: ஜெயந்திமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா?
6: சொல்லுங்க.
4: உங்களுக்கான வார்த்தை பெயர்ச்சொல், வினைச்சொல், எதிர்ச்சொல், இடைச்சொல், இதுல பொருந்தாதது எதுன்னு சொல்லுங்களேன்.
6: சரி மேடம்.
4: சொல் வகைகள்னு சொல்லுவாங்க இத. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், எதிர்ச்சொல், இடைச்சொல், இதுல பொருந்தாதது எதுன்னு சொல்லுங்களேன்.
6: சொல்லுங்க மேடம்.
4: இதுல நான்கு வகை சொற்கள் சொல்றேன் நானே. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், எதிர்ச்சொல், இதுல பொருந்தாத ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. தெரியலையா?
6: பெயர்ச்சொல்.
4: பெயர்ச்சொல் இல்லைங்களே. சரி, அடுத்த நேயத்தை கேட்போம். ரேடியோ கேளுங்க, தொடர்ந்து விடையை தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றிமா. அடுத்து வரும் நேயர் ஆகிட்டு. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம். கொஞ்சம்
4: வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்களேன்.
7: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
7: உடையார் போலயா? மஜி.
4: உங்களுக்கு வார்த்தை சொல்லுங்களா?
7: இடைச்சொல்.
4: இடைச்சொல் இல்லையே, அந்த கேள்விக்கு சரியான பதில் அது கிடையாது. சரி, நன்றிங்க. அடுத்து வரும் நேயர் கேட்கலாம். வருக வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்ல இருந்து அலமேலுமங்கை பேசுறேன் மேம்.
4: சத்தியபாமா, அவங்கள தொடர்ந்து அலமேலுமங்கையா? சரி, உங்களுக்கும் அதே தான் கேக்குறேன். பெயர்ச்சொல், வினைச்சொல், எதிர்ச்சொல், இடைச்சொல், இதுல பொருந்தாத
8: எதிர்ச்சொல் வராது மேம்.
4: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், இது எல்லாமே என்ன? இது எல்லாமே வந்து சொற்களின் வகைகள். ஆனா எதிர்ச்சொல்றது அப்படி கிடையாது. அது சாதாரணமா நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கான மாற்று அர்த்தத்தை கேட்கறதுக்கு பயன்படுத்துற ஒரு சொல் தான், இல்லைங்களா? நன்றிங்க. நன்றி அலமேலும் அங்கே இவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், நிறைய சொற்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
9: காரைக்கால் GL மருத்துவமனை
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: GL மருத்துவமனை
10: காரைக்கால்.
4: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.

0: வரு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎம் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை,

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
1: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தொகை சொற்களில் பொருந்தாத சொற்களை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கோம்.
7: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
8: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
9: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
8: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11வது வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாளிகை மயிலாடுதுறை. நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
14: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
15: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலக நினைந்த நல் வாழ்த்துக்கள்.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலகணைந்த நல் வாழ்த்துக்கள்.
17: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
18: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். அடுத்து வரும் நேயர், நேரம் பாத்தீங்கன்னா 2:45 ஆயிடுச்சு. யார் வந்திருக்கீங்க?
19: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரம் வந்த சாவல் அமைதி மேடம்.
1: சாவல் அமைதி சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். சூளாமணி, நீலகேசி, வளையாபதி, உதயகுமாரன காவியம்.
19: இது உதயகுமாரன காவியம் மேடம்.
1: அப்படிங்களா, என்ன காரணம் சொல்லுங்களேன்.
19: மூணாவது சரியா இருக்கு மேடம், நாலாவது இதுதான் வேற மாதிரி இருக்கு.
1: சரி, நம்ம அடுத்த நேயத்தை கேட்டுட்டு அது சரியான விடையா இல்லையான்னு சொல்லலாம். சரிங்களா, நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரும் நேயர்,
3: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன். பாருங்க, சூளாமணி, நீலகேசி, வளையாபதி, உதயனகுமார காவியம். இதுல
19: பொருந்தாதது
1: சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், வளையாபதி.
3: வளையாபதி, வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று, மற்ற மூன்றும் ஐம்பெரும் காப்பிய நூல்கள் கிடையாது.
1: சரியா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மூன்று என்ன நூல்கள் அது தெரியுமா?
3: என்ன நூல்கள்? 10 கீழ்கணக்கு நூல்கள். அப்படியா?
1: அது மூன்றும் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள்.
3: ஐஞ்சிரும் காப்பியங்கள்.
1: ஐம்பெரும் காப்பியத்துல ஒன்று.
3: அருமை, அருமை, அருமை. நன்றிமா,
1: நன்றிங்க. அடுத்து வரும் நேயர், வருக, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: காட்டுமாறு வட்டம் நாட்டாமத்துல இருந்து மைனாவதி செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
1: மைனாவதிமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
0: சொல்லுங்க மேடம்.
1: வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, படைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யானைப்படை, குதிரைப்படை, அதிரடி படை, இதுல எது வந்து பொருந்தாதது
0: சொல்லுங்க மேடம்.
1: யானைப்படை, குதிரைப்படை, அதிரடி படை.
0: யானைப்படை
1: அது பொருந்தாதது இல்லையா?
0: மன்னர்
1: காலங்கள்ல அவங்க படைகள்லாம் வைத்திருப்பாங்க இல்லைங்களா, யானை, குதிரை, காளான், அந்த மாதிரி படைகள்லாம் வச்சிருப்பாங்க. நான் சொல்ல போறதுல பொருந்தாத படை ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்கன்ற. யானைப்படை, குதிரைப்படை, அதிரடி படை.
0: அதிரடி படை
1: சரிங்க. நான் ஏற்கனவே விடையை சொல்லிட்டேன், மன்னர்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதில் தான் விடை இருக்கு. அதிரடிப்படையே அதில் இடம் பெறலை இல்லைங்களா? அப்போ அதிரடிப்படைன்றது தான் சரியான விடை. கரெக்டாக சொல்லிட்டாங்க மைனாவதியமா. அவங்கள தொடர்ந்து அடுத்து வரும் நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: கவிதா.
1: கவிதா
2: மேடம்.
1: ஆறு பக்கம் கவிதாமா, உங்களுக்கான சொற்கள் சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: நற்றினை, குறுந்தொகை, முல்லைப்பாட்டு, கலித்தொகை, இதுல பொருந்தாதது எது?
2: குறுந்தொகை.
1: குறுந்தொகை இல்லைங்களே. சரி, அடுத்த நேயத்தை கேட்போம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அடுத்த நேயர்
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், உங்களுக்கான சொற்கள்
3: சொல்லுங்க.
1: உங்களுக்கான சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நற்றிணை, குறுந்தொகை, முல்லைப்பாட்டு, கலித்தொகை. இதில் பொருந்தாதது முல்லைப்பாட்டு. ஏன் பொருந்தாது?
3: நற்றிணை.
1: நற்றிணை, குறுந்தொகை, முல்லைப்பாட்டு, கலித்தொகை.
3: அதாவது
1: நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, இந்த மூன்றும் சங்க தமிழ் இலக்கியத்து சங்க நூல்கள் இல்லைங்களா. முல்லைப்பாட்டுன்றது பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று. நீங்க சரியான விடையை தான் சொல்லிருக்கீங்க. ஆனா அதுக்கான விளக்கத்தை நான் சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க. நன்றி. நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்.
4: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்தின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வார்த்தை விளையாட்டோட நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியில வரும் நேயர், வருக வணக்கம். அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
12: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்களா? ஒழுக்கம், மடம், அறிவு, பொறை. ஒழுக்கம், மடம், மடம் என்றது பொருந்தாத சொல். மற்றவை எல்லாம் எட்டு குணங்கள்ல சேர்ந்தவை இந்த மற்றது எல்லாம். மடம் என்றது
12: சொல்.
1: ஆமா ஆமா, சரிங்க, நன்றிங்க. அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம். யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை பாரி, ஓரி, கரிகாலன், இதில் பொருந்தாதது? ஓரியா?
12: ஆமா.
1: இல்ல, இது தவறானது.
12: பாரி,
1: ஓரி, கரிகாலன்.
12: அப்பனா கரிகாலன் தான்
1: இது இல்லன்னா அதுவா?
12: அதான்
1: கரிகாலன் என்பதுதான் சரியான விடையே. சொல்றேன்னா பாரி, ஓரி, அவங்க

0: இருவரும் வந்து கடையெழு வள்ளல்கள்ல
1: கடையெழு
0: வள்ளல்கள் சேர்ந்தாங்க. கரிகாலன்றது ஒரு சோழ மன்னன், அவ்வளவுதான். சரிங்களா, நன்றிங்க நன்றிங்க. அடுத்து வரும் நெய்யர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில வந்து நிறைய நேயர்கள், அதாவது 21 நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சிருச்சு. இந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நேர்களே.

நேர்களே, இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் நேயர்கள் ரொம்பவே சிறப்பாக பங்கு பெற்று அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. தொடர்ந்து நம்ம காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அனில் பாஸ்தா வழங்கிய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
4: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அவிநாசியில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி, குப்பனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சிவகங்கை மாவட்டம் சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, நீலகிரி மாவட்டம் எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மிக அதிக வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தர்மபுரி

புரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, சேலம், புதுச்சேரி பகுதிகளில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை

0: குறிப்பிடத்தக்க இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 27ஆம் தேதியன்றும் 28ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படக்கூடவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்களின் கேட்ட ரசிக்கலாம். குத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் அம்மன்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி குத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் குத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகள். அம்மன்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன்டிஆர்வாய் டிஎம்டி. அம்மன்டிஆர்வாய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் DRY TMT கம்பிகள்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதார

0: கான்ட்ராக்ட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு செய்தாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
4: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
3: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி LSC. லைக், ஷேர், கமெண்ட். நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு LSC-ல என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் போனை பார்க்கல மேடம், நான் ரேடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குதுங்க. அதனால நானும் ஒரு முறை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம LSC-ல என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எப்போதுமே டூர் போறோம்னு பிளான் பண்ணுவோங்க. அதுவும் ஃபேமிலியா பிளான் போடுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போடுவோம். இந்த பிளானு சக்சஸ் ஆகுதா இல்ல சொதப்பிடிச்சா அப்படின்னு தான் இன்னைக்கு LSC-ல பேச போறோம். பிளான் எல்லாம் சூப்பரா போட்டுருவோங்க. இந்த ஊருக்கு தான் போறோம், இத்தனை நாள் தங்க போறோம், இந்த பொருள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ஒவ்வொரு நண்பர்களும் ஒன்னு ஒன்னு சொல்லி அழகா பிளான் எல்லாம் போட்டுருவோம். அந்த பிளானு கரெக்டா டூர்ல போய் முடிஞ்சிச்சா, இல்ல பிளானே வேணாம்ப்பா, டூரே வேணாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டிலேயே இருந்துப்போம் அப்படின்னு அந்த பிளானு டோட்டலா ஊத்தி மூடியாச்சா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை போட மறந்துடாதீங்க. இதுல கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? உடனே ஃபேஸ்புக்கில் போயிட்டு காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலையோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளார LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருக்கேன், அதில் உங்களுடைய பதிலை கருத்துக்களாக கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் போடும்போது மூணு விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க. ஒன்று உங்கள் பேர், ரெண்டாவது உங்கள் ஊர், அடுத்தது ரத்ன சுருக்கமான கமெண்ட்ஸ், அதாவது ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா. இந்த ரெண்டுத்துல அழகா ஒரு ஆப்ஷன் மட்டும் சாய்ஸ் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சில பேரோட கமெண்ட்ஸ் படிக்கல அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு தோணும் இல்லையா, நம்மளோட கமெண்ட்ஸ் படிக்கல அப்படின்னு. ஆனா ரத்ன சுருக்கமான கமெண்ட்ஸ் வரும்போது அதை நம்ம ஈஸியா எல்லாரோடையும் படிச்சிடலாம். அதனால நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ் போடும்போது உங்க ஊரு, உங்க பேரு, இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவா பியா, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போட்ட டூர் பிளானு, ஆப்ஷன் ஏ சக்சஸ், ஆப்ஷன் பி சொதப்பல், இது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸை படிக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான் பண்ண டூரு சக்சஸா சொதப்பலா, இந்த கேள்வி தான் இன்னைக்கு கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல முத கமெண்ட்ஸ் யாரு அப்படின்னா, ஆண்டிமடத்துல இருந்து கார்த்திகேயன் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. என்ன பொறுத்த அளவுல நிறைய டூர் சக்சஸ்ல தாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐயாவாடி கனிமொழி, அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நண்பர்களோடு போன நிறைய டூர் வந்துட்டு வெற்றியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளான் பண்ணும்போது எல்லாரும் உற்சாகமாக தான் இருப்பாங்க, ஆனால் கிளம்புற நாள் அன்னைக்கு தான் வச்சா எனக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முல்லைக்காட்டிலேருந்து பாபு தான் சொல்லியிருக்காங்க, இதுவரை சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு, இனியும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டூரு சொதப்பில் தாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடலூர்லேருந்து துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எப்போதுமே நண்பர்களோட டூர் போட்டாலே சக்ஸஸ் தாங்க, ஏன்னா நம்ம பிளான் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அடுத்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, குத்தாலம் குத்தாலத்துலேருந்துட்டு

0: கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்றவங்களோட சேர்த்து டூர் போவாங்களாம், அது சக்சஸா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா முகமது நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூரு போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அப்போ பிளான் போட்டிருப்பாங்களோ, மேபி அது சொதப்பில் முடிஞ்சிருக்குமோ. அப்புறமா யார் அடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வலங்கை மாநிலேருந்து ஆட்டோதுரை தான் இதை சொல்லியிருக்காங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஒரே ஒரு டூர் தான், அதுவும் குத்தாலும் கொடைக்கானல் தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சக்ஸஸ்ங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறமா மேல ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டூர் சுற்ற என்ஜாய் பண்ணுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வார்த்தைகள் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க டூர் போன நினைவுகளையே ஃபுல்லாக பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவரிகார்ட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் பிளான் பண்ணியதே இல்லை, குடும்பத்தோட மட்டும்தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதுவும் சில நேரத்தில் சொதப்பிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பேரளத்துலேருந்து செந்தில் கண்ணந்தா இதை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எப்போ பண்ணாலும் எதுவுமே சக்ஸஸ் தான், சின்ன விஷயமா இருந்தாலும் சொதப்பி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொதப்பிச்சா இல்லை சக்ஸஸா? அவங்க பாஷலி சொல்லியிருக்காங்க, இது பாதி அது பாதி, நிறைய ஆனால் சக்ஸஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
10: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நமக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்ரமணியன் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பண்ண டூர் பிளானு நிறைய சக்ஸஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொதப்பல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை ஃப்ரெண்ட்ஸோட எந்த டூருமே போகலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபோணத்துலேருந்து சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, டூர் பிளான் பண்ணது வேளாங்கண்ணிக்கு சக்ஸஸில் தான் முடிஞ்சிச்சு, அப்புறமா தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துட்டோம், அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவாரூர்லேருந்து கூடூர் இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நான் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோட தஞ்சாவூர் அந்த மாதிரி போயிருக்காங்க, இந்த பிளான் சக்ஸஸ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, கலாவதி ராஜ்மோகன் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது சக்ஸஸில் தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் ஒரு சில நேரம் காலதாமதம் மட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நண்பர்களோடு சேர்ந்து எத்தனையோ டூர் பிளான் சக்ஸஸ் தவிர சொதப்பல், அதாவது நிறைய பிளான் எல்லாமே சக்ஸஸ் தாங்க, சொதப்பல்லாம் இது வரைக்கும் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா தில்லை வில்லாளன் இது குத்தாலம் சொல்லியிருக்காங்க, குத்தாலத்துலேருந்து தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, என்னை பொறுத்தவரை எல்லாமே சக்ஸஸ் தாங்க, ஆப்ஷன் ஏ தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக பிளான் போடுவோம், ஆனால் சொதப்பல் தாங்க எப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகந்தி அவங்களோட ஊரையும் சொல்ல மறந்துட்டாங்க. அப்புறமா சேப்பு விஜயராகவன் மறுபடியும் ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க, என்னன்னா ஏ சக்ஸஸ் தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்பு. இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெள்ளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பல் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பார் RKG நெய்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய்.
10: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான் பண்ண டூர் பிளானு சக்சஸா சொதப்பலா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல கள்ளத்தூர்ல இருந்து பரமசிவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏங்க சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பாரிவெல்லர் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க, எனக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறைய இருக்கு, நாங்கள் டூர் பற்றியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கலங்க, அவ்வளோதாங்க சொல்லுவேன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லிட்டாங்கங்க. காட்டுமன்னார் கோவில் மடப்புறத்தில் இருந்து தோப்பு தரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூர் என்பது நானே போடுவது, அதனால் என் நண்பர்கள் முழுவதும் கைவிட மாட்டார்கள், சக்சஸ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்சஸ் இல்லை சொதப்பணும்னு இல்லை, ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூரே போனதில்லைங்க அப்படின்ட்டாங்க. நானும் எழுதியிருக்காங்களே என்னவோ சொல்ல வராங்கன்ட்டு படித்தேன், அழகாக சொல்லிட்டாங்க, சக்சஸும் இல்லை சொதப்பலும் இல்லைங்க, நான் டூரே போகல அப்படின்னு மூணாவதாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. மேமாத்தூர் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பிச்சாவரத்துக்கு நேற்று தான் பிளான் போட்டிருக்கோம், அது சொதப்பிலாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பிளான் போட்டாங்களா, இன்னைக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க, நண்பர்களோட திருச்செந்தூர் சென்று வந்த டூர் வந்து சக்சஸ்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளான் பண்ணாதாங்க சொதப்பிடுது, அதனால பிளானே பண்ணாமல் டூர் போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதம்பாடிலேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டமிட்டபடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆன்மீக சுற்றுலா வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவாங்க, அது எப்போது சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை நிறைய டூர் சக்சஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகரக்குந்தகையிலேருந்து கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளான் பண்ணி நண்பர்

0: டூர் போனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க டூர் போகலன்னு நான் எடுத்துக்கணுமா இல்லை பிளான் சொதப்பிடிச்சின்னு எடுத்துக்கணுமான்னு தான் தெரியல. அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வேதாரண்யம் கோவில்பத்திலேருந்து அருண் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. நான் 10வது படிக்கும்போது டூர் போயிருக்கோம் ஒரு டைம் கூட, அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட நாங்கள் டூரே போகலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோமல் இந்த சரவணன் சொல்லியிருக்காங்க, சக்சஸ் தாங்க அப்படின்னு ரத்ன சுருக்கமா அழகா சொல்லிட்டாங்க. நேர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு எல்எஸ்ஏ நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில படிக்கலாம். கமெண்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, உங்க பேரு, உங்க ஊரு, நீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க, ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படிங்கறத அழகா மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நேர்களை, பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் அமன்டி கம்பிகள் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் அமன்டி ஆர் வை டி எம் டி கம்பிகள். நோட் வஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
3: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
4: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பூந்தோட்டம். 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி LSC. லைக், ஷேர், கமெண்ட். நிகழ்ச்சியில நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்க பேரு, உங்க ஊரோட கேள்விக்கான பதில ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு கொடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சேர்ந்து போட்ட பிளான், அதாவது டூர் பிளான், சக்சஸா சொதப்பலா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, டியர் பண்டம் நளினி சங்கர் தான் சொல்லியிருக்காங்க, டூர் போனதே இல்லை, கோவிலுக்கும் சினிமாக்கும் தான் போயிருக்கேன், இனிமேலாச்சும் அமைதானு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாகூர்லேருந்து ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சக்சஸ் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய டூர் சக்சஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுற்றுலா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, மணவேலியிலேருந்து நந்தகுமார், அவங்க வந்து பேரை மட்டும் கொஞ்சம் சேர்த்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, உங்களோட

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தார்பாய் ஓசுகளுக்கு சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ERC நரச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இணைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
9: திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மாணவ மாணவியர் 2026-27 ITI சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. தொழில் பிரிவு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயர்மேன், கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026. விண்ணப்ப கட்டணம் ₹50. இணையதள முகவரி skilltraining.tn.gov.in. தொடர்புக்கு முதல்வர் அரசு தொழில் பயிற்சி நிலையம் வண்டாம்பாளை கிடாரங்கொண்டான். தொலைபேசி எண்கள் 9442888761, 9600501169 மற்றும் 9965342967. பயிற்சி நிலையத்தின் தற்போதைய இடம் திருவிகா அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கலைஞர் நகர், கிடாரங்கொண்டா.
10: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: இன்னைக்கு LSE நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான் பண்ண டூர் பிளானு சக்ஸஸா சொதப்பலாம் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். திருத்துறைப்பூண்டிலேருந்து SS சிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப் எல்லாமே சக்ஸஸ் தாங்க, 5 பேர் டீமாக போவோம் எப்போதுமே, இப்போதாங்க கொஞ்சம் பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தோழிகளோடு ஒரு முறை சுற்றுலா போயிருக்கேன், மறக்க முடியாத நாட்கள்.

சந்தோஷமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் போட்டுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பண்டாரவாடையிலேருந்து வழுவூர் எம் ஸ்ரீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லாட்டி பல்ப் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

உண்மைதான், என்ன டூர் பண்ணாலும் உடனே நாம ஒரு பிளானை போடணும். அது சக்சஸ் ஆகுதா சொதப்பல் ஆகுதான்லாம் அது அடுத்து, ஆனா நாம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விளக்கம்பாடியிலேருந்து செந்தில் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அப்படின்னு அடிக்கடி டூர் போயிட்டே இருப்போம், இது எல்லாமே சக்ஸஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் போஸ்டருக்கு கீழே கொடுத்துருங்க.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
0: நிர்வே இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.
3: பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோகுமணன், EMS முரளி, PR துரை, ஏ ராஜேந்திரன், EA வில்சன், வி சசிகுமார், KB குமார், KR அனுராதா, எஸ் ஜெயந்தி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.
4: சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும், சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெருவெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும் கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம்.

0: அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது.
2: இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே, அதுதான் காரணம்.
3: நன்றாக சொன்னீர் நாங்கூராரு. இயற்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதைக் கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ?
4: ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி எட்டு திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகாலர் இங்கே நிற்கும் போது
2: சூரியன் சுட்டரிக்க வந்தால் நியாயமாகுமா?
5: இன்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே.
0: சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல் இருக்கிறது.
5: நல்லவேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள்.
1: அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ

0: தற்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகைக்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன்.
1: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே.
2: சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து 2 நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பி விடும் அல்லவா?
0: ஓ, தாராளமாக எழும்பி விடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா?
3: ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை 2 பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள்.
1: கிழக்கில் களப்பிரர்கள் அதகலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
4: அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும்.
0: உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே 1 திங்களாகிறது.
4: எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை 2 பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல்.
3: சரியாக சொன்னாய் அழகா.
0: ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது.
2: இதில் வியப்பதற்கு நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடப்பகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடைக்காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர். மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும்.
3: தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேரு.
5: வணக்கம் அரசே. அங்கே மகத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது.
2: காரணம்?
0: நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை.
4: மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழறைக்கிறான் அந்த பிரதாபருத்திரன்.
6: கரிகாலரின் புகழுக்கு களங்க விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிடித்து விடுவேன்.
2: தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது.
0: எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா?
2: அங்கே மூளை குழம்பி பதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது?
3: அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே.
0: இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம்.
2: சிரிப்பென்ன, எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள்.

0: தளபதியாரே, வரவர எனக்கு பெருமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே.
0: சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமயவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா?
1: ஓ, அதுவா? அவர்கள் புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது.
0: பிரதாபரே, என்ன உளறுகிறீர்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு?
1: மன்னிக்க வேண்டும் அரசே, நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன்.
0: இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது தளபதியாரே.
1: அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேளைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே.
0: எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடு இல்லையே.
1: அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே.

0: செய்யும்.
1: கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டு தான் தெரிய வேண்டும் போல இருக்கிறது. என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன்.
0: அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது.
1: அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான்.
0: சரணடைந்தவர்களை கொள்வது தர்மம் இல்லை என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்ததால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா?
1: அங்கு காவிரி கரை எடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதியா.
0: கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதார மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோம்.
1: அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே?
0: ஆமாம். உன் நாட்டியத்தால் முகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள். அல்லல்ல, உத்தரவிட்டீர்கள். உன்னால்தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம்.
1: அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம் என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினால் தொடர்ந்து மறுத்தாள்.
0: விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என மிரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள்.
1: வழிக்கு வந்தாள், சோழ நாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்ற நம் குழு அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகுநாள் ஆகிவிட்டதை தளபதியாரே.
0: அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார்.
1: அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே.
0: அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார்.
1: அந்நாள் என்னாளோ?

0: தங்கம், தங்கம் என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்?
1: பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்?
0: இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை.
1: அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள்?
0: நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கன நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன்.
1: ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில்? ஏனையா, ஏனையா, கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர். நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும்?
0: இருக்க வேண்டும், ஆனால் இல்லையே. ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ?
1: எனக்கு என்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது.
0: அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி.
1: நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்?
0: என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
1: என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்?
0: இரண்டு முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே

0: இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன்.
1: அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே.
0: அடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே.
1: சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு?
0: கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான்.
1: எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே, கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்?
0: அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி.
1: தேவையில்லைதான். என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய, விதி விதி வலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும்
0: வராது. வராது. நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி.
1: ஏது ஏது, விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது.
0: சரி சரி சரி, கோபப்படாதே கோபப்படாதே. அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு.
1: பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா?
0: இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி.
1: இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவார். அதை நானே முடித்து வைப்பேன்.
0: நிச்சயமாக. எங்கே, சத்தியம் செய் பார்க்கலாம்.
1: சத்தியமாக?
0: அட, என்னம்மா, சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே.
1: நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்?
0: அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம் வா.
1: சரி சரி சரி.
2: இந்த பொன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவகன்னிகையா? இருக்கும் இருக்கும், என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம்.
1: அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யாரது? யார் அங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கு என்ன வேலை?
3: அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள்.
1: நான் நீராட யார் அனுமதி வேண்டும்?
3: நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை, ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும்.
1: ஓ, இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம், அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா?
3: ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவகன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவகன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவகன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள்.
1: ஓஹோ, அப்படி எத்தனை தேவகன்னிகையை கண்டுவிட்டீரோ?
3: இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம்.
1: அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்குத்தான் கிடைக்கும்.
3: என்ன, எனக்கு தண்டனையா?
1: ஆம், ஒரு தேவகன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா?
3: என்ன, உண்மையாகவா? நான் ஒரு தேவகன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன்?
1: ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
3: அதுவும் சரிதான்.
1: ஏன் என்ன கிள்ளினீர்கள்? அதனால் தானே நான் விழப்பார்த்தேன்.
3: கிள்ளி பார்க்க சொன்னது யார்?
1: நான் உங்களைத்தான் கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். முதலில் கையை எடுங்கள், என்னை விடுங்கள்.
3: தடாகத்தில் விழப்போன இந்த தேவகன்னிகையின் பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா?

0: என் பெயர் தங்கம்.
1: ஆஹா, கனகச்சிதமான பெயர்.
0: உங்கள் பெயர்?
1: எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள்.
0: சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும்
1: நினைக்கவில்லை.
0: இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே. முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன்.
1: தங்கம், நானும் துணையாக வருகிறேன்.
0: நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும்.
1: தங்கம்,
0: நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம்.
1: அப்படியா?
0: அப்படித்தான். நான் வருகிறேன்.
1: தங்கம், ஆஹா தங்கம்.
2: அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு தனி கழுபடிகள்?
3: யார்? துணை தளபதியார் வீரசிங்கரா? வாருங்கள். என்ன திடீர் விஜயம்?
2: வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடமிருந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று?
3: ஏன், எனக்கு என்ன? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன்.
2: ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே.
3: அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ?
2: இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடனக்குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா, நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
3: விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்.
4: நில்லு, நில்லு, நில்லு, பெரியவரே, நில்லியா?
5: அட, நீ யாரம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு?
4: தங்கம்னு இங்க யாரும் இல்ல.
5: உனக்கு எதுவும் தெரியாதம்மா.
4: எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது. உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது.
6: அங்க என்ன சத்தம்?
0: யாரோ வருகிறார்கள். நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள்.
5: நீ என்ன சொல்றது? நானே உள்ள போறேன்.
3: யாரது? யாரையா நீங்கள்?
5: வணக்கம் அம்மணி.
3: யார் நீங்கள்?
5: தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் தான்.
3: அப்படியா? ஆனால் நாம் தங்களை பார்த்ததாக.
5: அது பரவாயில்லை. இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண்.
4: அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு.
3: பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன்.
5: பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா?
3: ஆமாம்.
5: உங்கள் தோழி தங்கம் என்று?
3: ஆமாம், இருக்கிறாள். அவளுக்கு என்ன?
5: அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
3: ஆஹா, என்ன செய்தி?
5: இல்லை, அதை அவளிடம்தான்.
3: அவள் வேறு, நான் வேறு அல்ல. என்னிடம் சொல்லுங்கள்.
5: ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும்.
3: பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
5: இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள்.
3: அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா?
5: எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இருக்கிறார்.
3: ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு, எப்போது?
5: சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார்.
3: ஓ,
5: கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியமாடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார்.
3: பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது.
5: ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள்.
3: ஓ, தனியாகவா? எதற்கு?
5: அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம்.

0: அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள்.
1: சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம்.
0: எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள்.
1: பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை?
0: ஒன்றும் இல்லை அம்மா, ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான்.
1: ஓ,
0: எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன்.
1: சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா?
0: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும்.
1: உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே, ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே.
0: எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா.
1: ஆமாமாமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என்னவோ, விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது.
0: நன்றி அம்மா, போய் வருகிறேன்.
1: போய் வாருங்கள் பெரியவரே.
2: கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்?
1: ஆமாம், விருந்து வலிய வருகிறது. அதை விடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது.
2: அப்படியா?
1: பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும்.
2: நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல அல்ல, நாம் அனைவரும் செல்வோம்.

0: ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகுச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை.
1: அரசரக்கரசே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை.
0: உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது.
1: நன்றி மன்னரே.
0: இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன்.
1: ஆஹா, நன்றி அரசருக்கரசரே.
0: ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இவ்வளவு பெரிய பொற்கிழியா?
0: உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அரசே, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக்கொள்கிறேன்.
0: ஏன், அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
1: இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும்.
1: நன்றி பேரரசே.
0: ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்?
1: கனகதாரா.
0: ஆஹா, தங்கம், என்ன ஒரு பொருத்தமான பெயர்.
1: பேரரசே, என் பெயர் கனகதாரா.
0: இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி, வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள்.
1: இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை?
0: அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கிவிடமாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள்.
1: அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்று

0: ஒரு வாக்கு.
1: அடடே, நீ இந்த சோழ மண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே.
0: ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள் தான்.
2: சரி, இதோ உன் விருப்பப்படியே இதை பெற்றுக்கொள்.
0: நன்றி அரசே.
3: என்ன இது, கனகதாரா இப்படி செய்கிறாள்?
4: அதுதான் எனக்கு விளங்கவில்லை.
3: கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டாளே.
4: அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ?
3: ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான்.
4: அதுதான் சரி.
2: என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
5: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே.
1: ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாய்?
5: இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை. அதனால்தான்
1: நினை மறந்து நின்று விட்டாயோ?
2: பார், கனகதாராவும் உன்னால் வெட்கப்படுகிறாள்.
0: விடை கொடுங்கள் அரசே, நாங்கள் வருகிறோம்.
2: நல்லது. இந்த சோழ மண்டலம் கண்டிருக்கும் ஒப்பற்ற நாட்டிய தாரகைகளில் நீயும் ஒருவளாக நிலைத்திருக்க உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நின் திறமை, வளர்க நின் புகழ்.
3: இந்த பாசறையில்தான் நம் எதிரி இருக்கிறான்.
4: ஆனால் அவனுடன் அந்த அழகனும் இருக்கிறானே.
6: அதனால் என்ன, இதோ இரண்டு கத்திகள், ஆளுக்கு ஒரு குருவாளை வீச வேண்டியதுதான்.
7: ஆம், அப்படியே செய்வோம்.
3: நீங்கள் இருவரும் நாம் தப்புவதற்கு இடையூறு இல்லாமல் வெளியேறும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
7: ஆமாம், யார் கண்டிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அணிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள்.
3: எனப்பா?
7: கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள்.
2: என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறதே.
5: அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே.
2: என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே தெரிகிறதே.
5: அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால் நான் தான் கிடைத்தேனா?
2: நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
5: அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல.
2: அடேப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா?
5: மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில்...
2: ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கில்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன் நீ. இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா?
5: அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை.
2: ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்?
5: அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும்.
2: ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ?
5: அப்படி எதுவும் இல்லை அரசே, ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன்.
2: அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்?
5: பார்த்துவிட்டு வந்த பின் சொல்கிறேன் அரசே.
2: சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது, நீயும் சென்று ஓய்வெடுத்து.
5: ஆகட்டும் அரசே. அங்கே ஏதோ பிரகாசிக்கிறது.
2: யார் அங்கே?
5: அரசே, நகரங்கள், நகரங்கள் கத்தி வீச போகிறார்கள்.
2: வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை.
3: ஓடுங்கள், ஓடுங்கள்.
2: நல்ல வேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய்.
5: அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் ஓடிச் சென்று அவர்களை...
2: அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்நேரம் நான் பஞ்சனையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும்.
5: அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம்.
2: என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த இரண்டு குருவாளும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது?
5: எதிரி வந்துவிட்டதை இந்த வாள் காட்டட்டும். நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
2: அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர்காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர்காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது.
0: அன்பரே, நான் ஒன்று கேட்டால்

0: மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா?
1: இதுநாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்?
0: இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை.
1: பிறகு?
0: கரிகாலரை பற்றியது.
1: மாமன்னரை பற்றியா?
0: ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொல்வதற்கு சதி நடந்ததாமே.
1: தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்?
0: நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே.
1: இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: விளங்கவில்லையே.
1: அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள்தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம்.
0: அப்படியா?
1: என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்?
0: மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போடவே தொடரும் நீங்கள் அகப்பட்டு விட்டால்? அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது.
1: கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும்போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்?
0: மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்?
1: உன் கேள்வியே தவறு தங்கம். அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலையின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல்.
0: ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்?
1: கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர். அவரை குறிவைக்க பலருக்கும் காரணம் பல இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தனம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம்தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார்.
0: என்ன
1: தங்கம், என்ன சிந்தனை? ஏன் இந்த திடீர் அமைதி?
0: நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா?
1: இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா?
0: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களே.
1: சரி கேள்.
0: தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா?
1: தங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன. ஆனால் எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும்.
0: ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா?
1: எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன்.
0: அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் ஓந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா?
1: இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா?
0: நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நான் ஒரு சாதாரண பெண் அல்ல.
1: தெரியுமே, நீ ஒரு தேவகன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதன் முதலில் பார்த்தபோது நினைத்தேன்.
0: இல்லை, நான் ஒரு நடன தாரகை. என் நடன கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளி வீச வேண்டுமென கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன்.
1: நீ வந்த நோக்கம் என்னவோ?
0: நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம்.
1: சோழ நாட்டை விட்டு நாம் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போகவிடப் போவதும் இல்லை.
2: அசையாதீர்கள்
3: வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால் தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது.
0: யாரது?
4: நான் தான்.
0: பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்?
4: உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி.
0: பெரியவரே,
4: பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால்

0: நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது.
1: வா, சத்தம் செய்யாமல் வா, அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன்.
2: யாரது?
3: நான் தான்.
2: தங்கம்,
1: அதிகமாக பேச நேரமில்லை, சீக்கிரம் என்னோடு வாருங்கள், வெளியேறுவோம், ஓசைகின்றி என்னை பின்தொடருங்கள்.
2: தங்கம், இவர் யார்?
3: இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்.
2: நம்மை ஏன் விடுவிக்கிறார்?
3: சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார்.
1: உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன்.
2: பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்த தனிமை சிறை படுத்தது யார் என்று உமக்கு தெரியுமா?
1: தெரியாமல் என்ன, எல்லாம் அந்த கீழ அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே?
3: ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
1: அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம், ஆனால்
3: பெரியவரே, மீண்டும் தாங்கள்.
2: ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை.
1: அப்படியா? தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ?
2: ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும்.
1: அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
3: ஐயா, தயை கூர்ந்து.
1: தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன், இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்கும் என்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை.
3: விதி அதுதான் என்றால் மரணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும்.
1: சரி அம்மா, சரி, இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும், நான் வருகிறேன்.
3: கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள்.
1: செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம்.
3: சொல்லுங்கள்.
1: அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன் மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா?
2: உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
1: என்னவோ சொல்கிறாய், உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே.
3: பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம், இருந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இருப்போம். போய் வாருங்கள்.
1: வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.
3: இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும்.
2: தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன.
3: எனக்கும் தான்.
2: நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய், அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
3: என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் விட்பேன், ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள்.
2: இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது, நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அண்டிட விடமாட்டேன்.
3: அன்பரே.
2: தங்கம்.
3: அன்பரே.
2: தங்கம்.
4: ராஜாதி ராஜ, ராஜா மார்த்தாண்ட, ராஜா குல திலக, சோழர் குல சூரியன், புன்னிக்கரை கண்ட செண்டி கோமகன், புன்னியின் காவலன், கரிகால பேரரசர்
5: வாழ்க வாழ்க,
4: கரிகால பேரரசர்
5: வாழ்க வாழ்க,
4: கரிகால பேரரசர்
5: வாழ்க வாழ்க.
6: அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்து

0: கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம்.
1: வணங்குகிறோம் அரசே.
0: அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே.
2: அரசே.
0: தாங்கள் விசாரணையை தொடங்கலாம்.
2: பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள்தானே நீ?
3: ஆம்.
2: சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல்.
3: ஆம்.
4: இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை.
2: அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உணர்ந்தை. உன்னை கேட்கும் போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றமேதும் செய்யவில்லை என கதரும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான்.
4: அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆள் மயக்கி அல்ல.
2: அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள், இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகியது குற்றம்தானே?
4: இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள் கனகதாரா என்று நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அன்று கல்லணையில் நாட்டியும் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே, அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா?
4: இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது.
2: அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகி இருக்கிறாயோ?
4: இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து, அவ்வளவுதான்.
2: ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மலையளவு வித்தியாசம் கண்டுவிட்டாய்?
4: கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள்.
2: அடே அப்பா, இருவரையும் இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு.
4: அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
2: அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா?
3: ஆம்.
2: அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா?
4: இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை.
2: இதை என்னை நம்ப சொல்கிறாயா?
4: நான் சொல்வது உண்மை. நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம்.
2: நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா?
4: நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு.
2: இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா?
4: இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான்.
2: உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல், அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்?
3: இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம்.
2: யார் அந்த பெரியவர்?
5: அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார்.
2: ஆகட்டும் கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம்தானே?
3: ஆம்.
2: பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை?
5: அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததான் காரணம். அவளுக்கு தான் தெரியும்.
2: சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள்.
5: அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள்.
6: அப்போது யாரும் அறியா வண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சு தோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாதனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும்.
7: அந்த விஷம் மன்னரின் உடலில் வேலை செய்ய அரை நாள் பிடிக்கும்.
8: அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம்.
2: அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே?
3: ஆம்.
2: அழகா, பார்த்தாயா இந்த அழகி செய்த அழகான வேலையை? இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்ல போகிறாயா?
4: கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்?
2: அழகா, நான் நம்புவதற்கட்டும். உன்னையும் இந்த பெண்

0: என்னையும் தனித்தனியே சிறையில் வைத்து பூட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அது எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்?
1: அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா?
0: அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
2: ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார்.
0: அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா?
2: ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்?
0: அதாவது, விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே?
2: ஆம், உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.
0: உனக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையில் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு நடத்த இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாக இருக்கிறாய்.
2: வணக்கம் அரசே, தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார்.
1: என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை, நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன்.
0: அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர
1: இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம், தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது தண்டனைக்கு ஒப்பானது, எனவே தாமதிக்க வேண்டாம்.
0: அப்படியாகட்டும் அரசே.
1: இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம், இது முன்னோர் வகுத்த வேதம், அதுவே என் இதய நாதம். வருகிறேன்.
3: வாழ்க மன்னர், வாழிய சோழ நாடு, வாழ வாழ்க.
4: என்ன நடக்கிறது இங்கே?
0: அமைதி, அமைதி.
5: அமைச்சரே, இதோ சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம்.
0: ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா?
6: அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம்.
0: அமைதி, அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாயிருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது.
6: அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே.
0: அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது.
6: அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்க செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை.
0: தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா?
7: ஆம், உண்மைதான்.
0: ஏன் அவ்வாறு நாடகமாடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்?
6: அமைச்சரே, அதற்கும் இந்த அழகந்தான் காரணம்.
0: அப்படியா? எப்படி?
6: அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது.
0: என்ன தாரா, பெரியவர் கூறுவது
7: முற்றிலும் உண்மை.
0: சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்?
7: கரிகாலரின் இமய படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும், தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும், நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கி கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதனால்

0: மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக் கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன்.
1: சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை.
2: நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை.
3: ஆமாம், ஆமாம்,
4: அழகன் குற்றமற்றவன்.
5: கனகதாராவும் சதி செயல் ஒன்றும் புரியவில்லை.
6: மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது.
4: ஆமாம், ஆமாம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும் சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது.
2: அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா?
6: அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது.
0: அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள்.
6: கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி. இவனை மன்னிக்கவே கூடாது.
3: ஆமாம், ஆமாம்.
4: அதோ கிழவன் ஓடுகிறான்.
3: பிடியுங்கள்,
4: கிழவன் தப்பிக்க பார்க்கிறான்.
3: பிடியுங்கள், பிடியுங்கள்.
6: இது என்ன, கிழவன் நரைமுடியை கிடைக்கிறானே.
4: மாமன்னர்,
5: கரிகால சக்கரவர்த்தி,
4: பொன்னியின் காவலன்.
6: அரசருக்கு அரசரே, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே. அடியேனை மன்னித்தருள வேண்டுகிறேன்.
7: நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான்.
6: என்ன நாடகமா?
7: அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை. என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக்கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீதிருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்து கொண்டு அவரை கொன்றுவிடுவேன் என மிரட்டியதால்தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லனை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம்.
6: ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது.
7: ஆம் கனகதாரா, உனக்கொரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார்.
0: அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
7: என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? ஆம், வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா.
8: ஆகட்டும் அரசே.
1: பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு.
6: அமைச்சரே, இது அநியாயம்.
1: புறவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை.
6: இருந்தாலும் அமைச்சரே, இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசைக்காயும்.
1: என்ன உளறல் இது?
6: தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா, குளறி விட்டது என்ன?
7: புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல்தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும்.
8: அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன்.
7: அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம்

0: கல்யாண சிறையை பரிசளிக்கிறது.
1: இது அல்லவோ நல்ல தீர்ப்பு.
2: தன்னை கொல்ல வந்த பாவைக்கும் நல்ல வழிகாட்டும் நாயகன் எங்கள் கோமகன்.
1: ஆமாம், இது அல்லவா புன்மணம்.
0: மணமக்கள் நீடூழி
1: வாழ்க.
2: பொன்னி கரை காணும் சென்னை கரிகாலர்,
1: பொன்னியின் காவலன் புகழ் வாழ்க வாழ்க.
3: எங்கள் பொன்மன செம்மல் புகழ் வாழ்க வாழ்க.
2: இல்லையனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க.
4: கல்லனை கண்ட காவிய தலைவன் வாழ்க.
3: வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.
0: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க.
3: வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.
5: நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோக்குமணன், அழகனாக இ எம் எஸ் முரளி, அமைச்சராக பி ஆர் துரை,

நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோக்குமணன், அழகனாக இஎம்எஸ் முரளி, அமைச்சராக பி ஆர் துரை, பிரதாபருத்திரனாக ஏ ராஜேந்திரன், பராக்கிரமனாக இஏ வில்சன், வீரசிங்கனாக வி சசிகுமார், நாயனக் கவிஞராக கே பி குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக கே ஆர் அனுராதா, வள்ளியாக எஸ் ஜெயந்தி, தனஞ்சயராக எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேயர்கள் கேட்கலாம். வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: காலையிலேயே பக்கத்து வீட்டு எலி நம்ம வீட்டு கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கு.
1: அடியே மெதுவா பேசுங்கடி, பாத்ரூம்ல பல்லு விளக்கிட்டு இருக்க உங்க அப்பாக்கு கேட்டுட போகுது.
2: மா, அப்பா என்னைக்குமா பல்லு விளக்கி இருக்காரு?
1: ஏய், என்னடி வளர்ற?
0: சேச்சே, பாத்ரூம்ல என்னைக்கு பல்லு விளக்கி இருக்காங்க? வாசல்ல போய் பக்கத்து வீட்டை பார்த்து தானே பல்லு விளக்குவாங்கன்னு சொல்ல வர அந்த அறிவு கொழுந்து.
1: அது தெரியாதாடி உங்களுக்கு?
2: ஆமா, நீங்களும் 10 வருஷமா வந்துட்டு தான் இருக்கீங்க, இப்போதான் புதுசா கண்டுபிடிக்க போறாரா? போவியா?
1: சித்தி, அதை விடுங்க, நீங்க அந்த பல்லு விளக்குற கதையை சொல்லுங்க.
3: அதுவா, 10 வருஷமா பங்காளி பகனு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. இவங்க சண்டையே இந்த பல்லு வளர்க்கற டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாரு, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எப்படி முறைச்சி முறைச்சி பாத்துக்கிட்டு கண்ணாலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
4: ஏய் கலை, அந்த ஜன்னலை எடுத்து நல்லா சாத்து. இந்த வெத்து வெட்டி ஜீவா முகத்துல முழிச்சோன்னு வச்சுக்க, பிசினஸ் இன்னைக்கு லாஸ் தான்.
2: வெளியில வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இது தெரியாம சித்தப்பு பெனாத்திட்டு இருக்கு.
0: ஏ குமுதா, உன் டாடி என்ன எங்க அப்பாவை பார்த்து பல்பு பாண்டின்னு சொல்றாரு, இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ.
3: ஏ நிறுத்துங்கடி, அண்ணன் தம்பி சண்டைய பாருங்கடினா அக்கா வந்தங்கச்சியும் சண்டைய ஆரம்பிச்சிட்டாளுங்க.
4: டேய், உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தான் இம்மாம் பெரிய வேப்ப மரத்தை வளர்த்து வச்சிருக்கேன்.
5: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது.
6: ஐயோ பாயா, நீ எல்லாம் வாசல்ல நின்னாலே தெருவுல போற, நல்ல நேரம் கூட எப்பா சாமி ஆள உடையான்னு யூ டர்ன் போட்டு ஓடி போயிரும். போய் வேற பழப்பு இருந்தா பாரு.
7: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், ஓகே.
4: போடா போடா, உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவன் நானு.
1: இந்தாங்க, முதல்ல இந்த காஃபிய குடிங்க. யாரு போன்ல? ஏங்க, உங்க பாசமலர் தான். ஹலோ
8: ஹலோ, நான் வர்த்தமல்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது?
1: அண்ணீன் நல்லா
4: இங்க குண்டா, நான் தான் முதல்ல பேசுவேன். அம்மாடி சுந்தரி, சொல்லுடா, நல்லா இருக்கியா? நம்ம அம்மா நல்லா இருக்காங்களா?

0: ஏமா டிவிய இவ்ளோ சவுண்டா வச்சிட்டு இருக்க?
1: ஏண்டி, உங்க அப்பா எழுந்திருச்சதும் டெய்லி இந்த பாட்டை தான் போடுவாருன்னு உனக்கு தெரியாதா?
0: ஆமா, அது என்ன சுப்ரபாதமா டெய்லி.

0: அண்ணே, அம்மாவுக்கு லேசா காய்ச்சல் மாதிரி இருக்குண்ணே. உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்குதுண்ணே.
1: காய்ச்சலோட ஏமா ஒத்த கால நிக்கிறாங்க? அது ரெண்டு காலம் நீட்டு போட்டு படுக்க வேண்டியது தானே.
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா.
0: அண்ணே, கிண்டல் அடிக்கிற நேரமா இது?
1: சரிடா சரிடா, நான் உடனே கிளம்பி வரேன். ஆனா அந்த ஜீவா பயலுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ அங்க வந்தான்னு வச்சுக்கோ.
3: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பணி நன்றி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நலிமலையாறு 40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் RKG நெய்.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
7: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: RKG நெய்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கலக்கல் நேரம்.
8: இவ்வளவுதானே? ஓகேண்ணே, போன வச்சுட்டுமா? என்னது சின்ன அண்ணனுக்கு தெரிய வேணாமா? உடனே தெரியப்படுத்திருவோம்.
9: அம்மாடி குமுதா, காலையில எந்திரிச்சதும் படுறா படுறான்னா போனை எடுத்து பிராண்டிக்கிட்டே இருக்கிற.
10: அப்பா உங்களுக்கு தான் போனு, இந்தாங்க அத்தை கால் பண்றாங்க.
9: ஹலோ அம்மாடி சுந்தரி, சொல்லுடா. அம்மா நல்லா இருக்காங்களா?
8: என்ன நீ உங்க அம்மாவை மட்டும்தான் விசாரிப்பியா? ஏன் என்னையெல்லாம் பார்த்த உனக்கு கண்ணு தெரியாதா?
9: இல்லடா தங்கம், அம்மா வயசானவங்கல்ல, அதனாலதான் தங்கம்.
8: சரி சரி பொழைச்சு போ அண்ணே. அம்மாவுக்கு தானே உடம்பு சரியில்லை, உன் பொண்ண பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கண்ணே.
9: இந்த கிளம்பிச்சண்டா தங்கம். அப்புறம் ஒண்ணு, அந்த பெரிய மனுஷன் மீசக்கார பாண்டிக்கு விஷயம் தெரியுமா? அவன் மட்டும் அங்க வந்தான், நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன்.
8: இல்லண்ண இல்லண்ண, பெரியண்ண அவரு பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காராம். நீ தைரியமா வாண்ண, அவர் வரமாட்டாரு.
9: தைரியமா வாண்ண வா, அவன் வந்தா எனக்கு என்ன பயமா?
11: உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா.

0: உனக்கு நாக்கு செத்து போயிட்டு
1: வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா.
2: ஏண்டி சுந்தரி, வடை என்னடி சூடாவே இல்ல?
0: நீ வேணும்னா வடையோட வந்து அடுப்புல உட்காந்துக்கோ, நல்லா சூடா இருக்கும்.
2: ஆறி போன வடைய குடுத்துட்டு பேச்ச பாரு பேச்ச.
0: ஏமா ஏமா, என்ன பெத்த தாயே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் நீ பெத்திய ரெண்டு விளங்காததுங்க. அதுங்க ரெண்டுத்துக்கும் போன் அடிச்சிருக்கேன். நீ பெத்த புத்திரனுங்க வர்ற நேரத்துல இப்படி வடையும் வாயுமா பார்த்தாங்கன்னு வையு, நான் தொலைஞ்ச.
2: விடுடி விடுடி, உன் அண்ணங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டானுங்களே.
0: கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ஒருத்தர் வர்றது இன்னொருத்தருக்கு தெரியாது.

0: நேருக்கு நேரு பார்த்தாங்கன்னு வையி, நான் தொலைஞ்ச.
1: அதெல்லாம் பாத்துக்கலாண்டி. உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு இந்த பய பிள்ளைவ 10 வருஷமா பேசாம இருக்கானுங்க. சுந்தரி, ரெண்டு பேரும் கிளம்பி வரட்டும், பாத்துக்கலாம் விடு.
0: வந்துட்டானே,
1: அவன் பாக்குறது காட்டி இந்த வடைய மறைச்சு வைக்கடி, ஒரு போர் வந்தா எடுத்து.

0: ஏண்டி கண்மணி, எல்லாரும் இங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமா இருக்கிறாங்க, ஆனா இங்க வடவாசு தூக்கலா இருக்கு.
1: ஆமா கீது, கூடவே மல்லி சட்னி வாசனையும் நல்லா கம கமனு வருது.
0: ஐயா ராசா, பாண்டி வந்துட்டியாப்பா. என் கடைசி காலத்துல
2: பாட்டி, பாட்டி வெளியில கார் வந்து நிக்குது பாட்டி. ஐயோ சித்தப்பா.
3: என்னது?
2: ஐயோ அப்பா. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
2: செங்கல் சாலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
11: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நலிமலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பானியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: உங்களோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கலக்கல் நேரம்.
1: அம்மா அம்மா, யோ நீயா நீயா நீயா நீயா
2: நீயா நீயா நீயா நீயா நீயா

0: சார், டயலாக் மறந்துட்டீங்களா? அடுத்த டயலாக் வாங்க சார்.
1: ஏய், நீங்க என்ன பண்ற?
2: எவன்டா அவன் கேள்வி கேக்குறான்? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சி போன் அடிச்சுது, வந்து பார்க்காம இருக்க முடியுமா? அது இருக்கட்டும். நீ ஏன்டா இங்க வந்த?
3: நாங்க மட்டும் என்ன சும்மாவா வந்தோம்? நாங்களும் எங்க அம்மாவை பார்க்கத்தான் வந்தோம்.
4: சண்டை போடாதீங்கடா, எனக்கு வேற மூச்சு முட்டுதுடா.

0: இது பெத்த பிள்ளைங்க அடிச்சுக்கிறதுக்கு வருத்தப்படுதா, இல்ல அந்த வடைய இப்ப திங்கிறதுன்னு வருத்தப்படுதா?
1: சாரிமா, சண்டையெல்லாம் போடலமா.
2: பெரியவனா சின்னவனா, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயுசு இருக்கும் போல எனக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா.
0: என்னது, இருக்கிற வடையெல்லாம் காலி பண்ணணுமா?
3: ஏ சுந்தரி, நீ வேற அந்த வடை மேட்டரை காட்டி கொடுத்துறாதடி.
2: நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு
0: இருக்கேன். கண்டினியூ கண்டினியூ.
2: நான் பெத்த மவுனுவளே, கேக்குறீங்களாடா?
1: அம்மா, கடைசி ஆசை என்ன சீக்கிரம் சொல்லுமா, எனக்கு வேற வயித்த கலக்குது. வீட்டுல பாத்ரூம் கொள்ள கடைசியில கட்டி வச்சிருக்கிற.
4: ஐயோ,
2: அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு. ஏய், நான் சொல்றத கேளுங்கடா. என் பேட்டிங்களோட ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல உக்காந்து பேசி சிரிச்சு சமைச்சு எனக்கு சாப்பாடு போடணும். இதுதான்டா தம்பி என் கடைசி ஆசை. நான் பெத்த மவுனுவன், நீங்க ரெண்டு பேரும் இத நிறைவேற்றுவீங்களாடா?
1: அம்மா, கடைசி ஆசைலாம் சொல்லாதம்மா.
5: பண்றம்மா, எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு ஒன்னா இருக்கலாமா?
0: அப்பாடா, ஒரு வழியா அண்ணனும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க.
6: சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எடுத்து நின்னா எவனும் தூசுடா.
0: ஏ மல்லிகா, சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டாள்க, ஒழுங்கா சமைச்சிடுவாள்களா? இவளுங்களுக்கு தயிர் சாதமே தகுடுதுக்கும். ஏதோ இந்த செல்ல பார்த்து சமைக்கிறாளுங்க.
7: ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பாட்டி வீட்டு சமையலறையில பங்காளிங்க சண்டையை தீக்க நாங்க பங்காளி பிரியாணி செய்ய போறோம். ஸ்டே டியூன்.
8: ஏ கண்மணி, அங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில மீசையை முறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு ரீல்ஸ் கேக்குதோ? ஒழுங்கா வெங்காயத்தை நறுக்குடி.
9: ஓ காட், இந்த ஆனியன் ஏன் என் ஐஸ்ல இருந்து இவ்ளோ வாட்டர் வர வைக்குது? This is too much.
10: ஏய் குமுதா, எங்க டாடி சொன்னாரு உங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. ஆனா அவரை பாரு, வெளியில ஒரு சாம்பார் வடைக்கு பாட்டி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு.
9: உங்க அப்பாவும் ஒன்னும் குறைச்சல இல்ல. வெளியில இங்கிலீஷே தெரியாம எங்க அப்பா கிட்ட டியூஷன் கேட்டுட்டு இருக்காரு.
5: Excuse me, that material not coming because லாரி பஞ்சர்.
1: டேய், அது அப்படி இல்ல. The consignment is delayed due to transportation issue.
5: ஓ, ஒரு பெரிய லண்டன் ரிட்டர்ன் டாய்.
11: ஐயோ ரிமா.
9: பாட்டி, அங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு. நீ போர்வைக்குள்ள மறைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வடைய வச்சிட்டு உன் ரெண்டு மகன்களை கூப்பிட்டு பிரியாணிய சாப்பிடலாம். உன்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றிடலாம்.
2: ஏ சின்னவனே பெரியவனே, வாங்கடா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிட்டான்.
5: தம்பி, தண்ணி எடுப்பா.
1: அண்ணே, பார்த்து சாப்பிடுறது இல்லையா? இந்தாங்கண்ண தண்ணி.
5: என்னன்னு சொன்ன?
1: அண்ணன்னு சொன்ன.
5: சூப்பரா சொன்ன தம்பி. இல்ல தம்பி, இவ்வளவு வருஷமா பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல இருந்துகிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு கிடந்தோம். ஆனா அதனால நம்ம என்ன பலன் அடைஞ்சோம்? இந்த பாரு, அண்ணன்னு கூப்பிடுறேன், நான் தம்பின்னு கூப்பிடுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: இதே சந்தோஷத்தை தானே நானும் எதிர்பார்த்திருந்தேன். அன்னைக்கே நீ தம்பின்னு கூப்பிட்டா, நான் அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்க மாட்டேனா?
2: அப்பாடா, எனக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு.

0: நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகாம போயிடுமா?
1: என்னது பிளானா?
2: பின்ன என்னடா, ரெண்டு பேரும் ஒரு வயித்துல பிறந்துட்டு உங்களுக்குள்ள என்னடா விருப்பு வெறுப்பு? ரெண்டு பேரும் பேசாம இருந்துகிட்டு என்ன

ஏங்க, எல்லாரும் நிகழ்ச்சிய கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சுல்ல? இந்த கதைய தான் அண்ணன் மேல இருந்த கோபத்தை மறந்துட்டு எழுதினவங்க நம்ம ஆர்ஜே மீனாட்சி கேசவேலு, இதுல நடிச்சவங்க நம்ம ஆர்ஜேஸ் ஈஸ்வரி முத்து, லதா, ராஜி, நித்யா, வெண்முகி, மீனாட்சி, அன்பழகன், ஸ்ரீதலா, செந்தில்குமரன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன நேர்களே, கேட்டிங்களா? என்னதான் பாட்டி நாடகம் போட்டிருந்தாலும் தன்னோட உறவுகளோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நாமளும் அது போல எப்பவும் நம்மோட உறவுகளோடையும் நண்பர்களோடையும் சந்தோஷமா இருக்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனி நன்றிஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, காரை பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலையின் 100.3. நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
6: அதுக்குதான் வசந்தன் கோ.
7: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப important.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
9: important.
10: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
11: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
10: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
12: திருச்சி சாரதாஸ்.
13: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
14: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
15: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
16: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
17: அனில் சோயா சங்க்ஸ்.
18: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
19: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
18: தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக ஒலிக்கும் இந்த பாடல் சிவ சிதம்பரம் குரலில் ஒலிக்கிறது.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
8: चिक, चिक, चिक, चिक, खिच पिच, खिच पिच.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी.

0: है कि तुमसे शादी कर
1: लिए मत। जानिए आभा के बारे में।
2: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
3: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
6: சரி

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: இணைந்திருக்கும் நேர்களே விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது சீர்காழி ஜேசு பிரகாசம் குரலில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
5: சரி சரி சரி சரி
6: சரி சரி சரி சரி சரி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் ஹுசைன் தீன் குரலில் ஒலிக்கிறது.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்கு தான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
7: இம்பார்ட்டன்ட்.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
9: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
8: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஒலிக்கிறது பி. சுஷீலா குரலில்.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியின் நிறைவாக வலைக்கும் இந்த பாடல் சரளா குரலில் ஒலிக்கிறது.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: ஏசி வாங்க வசந்தன் கோ, வாங்க தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

தொழக்கண்டும் நிற்குமா கைமாமலர் தூய்

0: rites were performed at the Bhadbhada Crematorium in Bhopal. Her family had requested the medical team to adopt a multidisciplinary forensic, pathological and radiological approach and independently examine concerns they claim were not adequately addressed during the first postmortem conducted in the city. The India Meteorological Department has issued a red color warning for heat wave to severe heat wave conditions over East Uttar Pradesh, East Madhya Pradesh and Vidarbha today. The weather agency also forecast heat wave conditions in isolated pockets over Uttar Pradesh, Madhya Pradesh, Vidarbha, Punjab, Haryana, Chandigarh and Delhi during the next 5 days. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் சக்கூரா அறிவியல் திட்டம் 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டன. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் கே ஆர் பழனிசாமி, ஈரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் எஸ் கே எம் மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, மெட்ராஸ் ஐஐடி இயக்குநர் காமகோட்டி உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களுக்கு அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. இதுகுறித்த மேலும் சில தகவல்கள்.
2: உருவாகி வரும் எபோலா பொது சுகாதார அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கூறினார். ஆப்பிரிக்க ஒன்றியத்துடன் ஒருங்கிணைந்து ஆப்பிரிக்காவின் இந்த நெருக்கடிக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். பொது சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் சுகாதார அவசர நிலைகளுக்கு பதிலளிப்பதிலும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை இந்த உதவி பிரதிபலிக்கிறது. உலகளாவிய மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக நோய் பரவல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது நட்பு நாடுகளுக்கு தொடர்ந்து இந்தியா ஆதரவளித்து வருகிறது. எபோலா ஒரு கடுமையான மற்றும் பெரும்பாலும் மரணத்தை விளைவிக்கும் வைரஸ் நோயாகும். இதன் நோய் பரவல்களுக்கு அவசர பொது சுகாதார நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்த சர்வதேச ஆதரவும் தேவைப்படுகின்றன. இதன் எதிரொலியாக காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசர கால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது.
1: இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக நேற்று புதுடெல்லி வந்தடைந்தார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில்

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பென்னி வோங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலா பயணிகள் சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சி பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு மோடி மேலும் கூறியுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்திய வர்த்தக தலைவர்களின் தூதுக்குழுவுடன் 3 நாள் பயணமாக நாளை கனடா செல்கிறார். வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மேம்படுத்துவதற்காக திரு கோயல் ஒட்டாவா மற்றும் டொரண்டோவில் இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்வார் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஒட்டாவாவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. மேலும் 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனேடிய டாலராக விரிவுபடுத்துவதற்கான லட்சியத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் சமச்சீரான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க இரு தரப்பினரும் பணியாற்றி வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் நேற்று சகூரா அறிவியல் திட்டம் 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 24 சிறுவர்கள் மற்றும் 32 சிறுமிகள் உட்பட மொத்தம் 56 பள்ளி மாணவர்களும், அவர்களுடன் இந்தியாவின் சார்பில் 4 மேற்பார்வையாளர்களும் இம்மாதம் 30 வரை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் அரசின் தேசிய வருவாய் மற்றும் தகுதி அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றவர்கள் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. ஏப்ரல் 2016 முதல் இந்தியா இத்திட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறது. இளம் மாணவர்களின் அறிவுசார் எல்லைகளை விரிவுபடுத்தவும் அவர்களிடையே அறிவியல் தேடல் ஆர்வத்தை வளர்க்கவும் ஜப்பான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முகமை கடந்த 2014 முதல் அறிவியலில் ஜப்பான் ஆசிய இளைஞர் பரிமாற்ற திட்டம் எனப்படும் சகூரா அறிவியல் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஜப்பானின் மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சூழலையும் அந்நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் நேரில் அனுபவித்து அறியும் வகையில் மாணவர்கள் ஒரு வார காலத்திற்கு ஜப்பானுக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
0: நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீட் இளங்கலை தேர்வு வினாத்தால் கசிவு காரணமாக இம்மாதம் 3 நடைபெற்ற நீட் இளங்கலை தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து புதிய தேர்வு வரும் June 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2026 நீட் தேர்வர்களுக்காக ஒரு புதிய இணையதளத்தை நேற்று முன்தினம் தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. தேர்வர்கள் தங்களது தேர்வு விண்ணப்பத் தொகையை திரும்ப பெறுவதற்காக அந்த இணையதளத்தை அணுகி தங்களது வங்கி விவரங்களை வரும் 27 வரை பதிவேற்றலாம். வரும் 27 இரவு 11:50 வரை தேர்வர்கள் தங்களது வங்கி விவரங்களை பதிவேற்ற முடியும். அந்த இணையதளத்தில் தேர்வர்களின் பெயர் விவரம், வங்கியின் பெயர், வங்கி கணக்கு எண், IFSC, ரத்து செய்யப்பட்ட வங்கி காசோலியின் நகல் ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே வளமான தேசத்தை உருவாக்க முடியும் என்று மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று அதிகாலை ஞாயிறுதோறும் சைக்கிள் மற்றும் காமன்வெல்த் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களிடையே உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். சைக்கிள் ஓட்டுவது எரிபொருளை மிச்சப்படுத்துகிறது என்றும், மாசுபாட்டிற்கு சைக்கிள் ஓட்டுவது தீர்வு என்றும் திரு மாண்டவியா கூறினார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில துணை முதல்வர் திரு ஆர்ஷி சாங்வி, நடிகர் திரு ஆயுஷ்மான் குரானா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற திரு ககன் நாரங் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல

சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். ஆப்பிரிக்காவில் இபோலா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அவசர மருத்துவ பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முதல் தொகுப்பை இந்தியா இன்று அனுப்பியுள்ளது. மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை புதுடெல்லியில் சக்கூரா அறிவியல் திட்டம் 2026 பங்கேற்கும் மாணவர் குழுவை ஜப்பானுக்கு வழியனுப்பி வைத்தது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC, காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாம் இது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC, காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC, காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
8: வணக்கம். வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. பறவைகள், விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு போராடுகின்றன. மக்கள் வாழ்க்கையில் இத்தகைய போராட்டம் இருந்தாலும் இந்த எல்லையை கடந்த வாழ்க்கை போராட்டம் ஒன்று உண்டு. உயிரே நீங்குவதாக இருந்தாலும் கொள்கையிலிருந்து விலக மாட்டார்கள் சான்றோர்கள். அடியாரை முன்னூட்டி பின்முன்பதை தமது கொள்கையாக கொண்ட சிறு தொண்டர் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இந்த இயற்பகை நாயனார் விலக்கேற்றும் கொள்கை தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமது உடலை வெட்டி ரத்தத்தை எண்ணெயாக ஊற்றி விலக்கரித்த கலியநாயனார் ஆகியோர் மானமிகு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தான் செய்த தவறை எண்ணி நெஞ்சம் வருந்த அதனால் உண்டாகும் சிறந்த உணர்ச்சியே மானமாகும். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் பட்டர் என்பவர் திருவரங்க பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் திரை மறைவில் ஏதோ பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் உள்ளே இருப்பதை அறியாதவர்களாக திருவரங்கத்தைச் சார்ந்தவர்கள் வாய்க்கு வந்தபடி வசைமாறி பொழிந்து கொண்டிருந்தனர். உள்ளே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பட்டர் இதனை கேட்டுக்கொண்டிருந்தார். வசைபாடு ஓய்ந்த நிலையில் உள்ளிருந்த பட்டர் திரையை விலக்கி வெளியே வந்து அதிகமாக திட்டி தீர்த்த அன்பருக்கு அரங்கநாதர் உடுத்தி கலைந்த பட்டு பீதாம்பர ஆடையை அணிவித்தார். மற்றொருவருக்கு தாம் அணிந்திருந்த மோதிரத்தை கடற்றி அவர் கைவிரலில் அணிவித்தார். அவர்களை நோக்கி இருவரும் பெரிய பெருமாள் சன்னதியில் அடியனின் குற்றம் குறைகளை எடுத்துரைத்தமைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன், இவற்றை இயன்றவரை போக்கிக் கொள்ள முயல்வேன் என்று தெரிவித்தார். இதுதான் சிறந்த மானம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் மானத்தோடு வாழ்பவர்கள் எந்த நிலையிலும் மானம் குன்றுமுடியான செயல்களை செய்யக்கூடாது. இதனை இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருப விடல் என்கிறார் வள்ளுவர். மானமும் அழிந்து உயிரும் அழிவதால் ஒரு பயனும் இல்லை.

0: என்பதை உணர்ந்தவர்கள் மானத்தை காப்பதற்காக உயிர் விட வேண்டிய நிலைமை வந்தாலும் கவரிமான் போல உயிரை விட்டு விடுவார்கள் என்பதை மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின் என்ற குறட்பா மூலம் விளக்குகிறார். இழிநிலை வந்தபோது உயிர் வாழாமல் இறந்த மானமுடையவர்களின் சிறப்பை உலகு தொழுது ஏத்தும் என்பதை ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்று மானமுடையவர்களை போற்றுகின்றார் திருவள்ளுவர். நாம் ஒவ்வொருவரும் மான உணர்விற்கு பங்கம் ஏற்படாதவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசு காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுதை நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: கார்த்திக் இதுதான் ஓ ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
12: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்கள் கேட்கலாம் பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சென்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தான் நல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், அமௌன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கொல்லமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். நேர்களை நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு, திருவிடை கழி பி கஜேந்திர பிரபு அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் காணம். 8:30 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காணம். 9:15 பொன்னையின் செல்வங்கள், 9:30 கூத்தான் நல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல், 10:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இரவும் மலரும், 10:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜின்னை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் சாசினி. காலை 7:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ, 8:00 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 ஆர் கே ஜின்னை, வைக்கிங் பனியன் மற்றும் ரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2 point. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 10:00 சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் சாசினி. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி.

0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்வி கண்ட பதில் 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். 3:00 ஆர்கேஜி நயின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 பேரளம்.
1: புது கார் வெள்ள வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிலச முட்டாளே.
1: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ, நீ புரிஞ்சிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
5: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 இருக்கணும், 4 இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலையில் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு
6: சேர்ந்து
4: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக்கா அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
7: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவில்

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வியை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான

0: தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேகா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்க விருப்பது, காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாட. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் வெல்பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
10: பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கொடுக்கக்கூடிய பணங்காசுகளை கொஞ்சம் குறைங்க. என் பையன் அதை செய்யறான், இதை செய்யறான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான் கொடுக்குறீங்க, அதையும் வந்து எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு குறைங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து அது சரியான வழியில் உபயோகப்படுத்தான்னு பாருங்கள். அவன் கொஞ்சம் சந்தேகமாக பட்டுட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து மறுவாழ்வு இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இதில் ஒன்றும் கேவலப்படுறதுக்கோ இல்லை நம்ம வந்து மறைச்சி வாழ்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு வியாதி, அவ்வளோதான்.
9: கண்டிப்பாக
10: நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு சோஷியல் ஸ்ட்ரிக்சராக போயிடுமோ, நம்ம பையன்
9: பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைய எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி
10: அவன் குடியால பையன் பேசுவாங்களே, கிடையவே கிடையாது. அது வந்து
9: ஃபியூச்சரை நம்ம சேவ் பண்ணுறோம்
10: உண்மையாக. ஏன்னா இன்றைக்கி அவன் வந்து போயிட்டானா பின்னாடி வரும்போது என்ன, ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா தீய காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் எவனா ஒருத்தன் வந்து போதை கடுமையாயிருப்பான். நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஆட்களை வெளியெடுப்போம், அதுக்கு பிறகு ஆட்கால் கூடிய எதிர்ப்பு மருந்தை கொடுத்துரும். அந்த ஆட்கால் கூடிய அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்டு பேர். ஆட்கால் கூடிய எதிர்ப்பு மருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆட்கால் அவன் சாப்பிட்டா தான் வரும்னு இல்லை, அந்த வாசத்தை வந்தாலே அவனால் அங்கே இருக்க முடியாது. கண்ணை இரட்டும், காதை அடைக்கும்,
9: அதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு,
10: மெடிசன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவனை கொண்டாந்து சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள்கள் வரையிலும் மினிமம் இந்த மெடிசன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 to 3 months ஆகும். அதுவரையிலும் அவனை குடிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செடைட் பண்ணிவிடுவோம். ஏன்னா குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான இதில் போகிறவங்க வந்து எல்லாம் கூலி தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க.
9: கண்டிப்பாக
10: மேக்ஸிமம் கூலி தொழிலாளர்கள் இவங்க தான் வந்து மெயினாக இதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணி அதிகமான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடி எக்ஸாஸ்ட் ஆகி போயிருப்பாங்க. வேலைக்கு போகாமல் இருந்து இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு அதை விற்று இதை விற்று அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படியோ பணம் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன சொன்ன முதல்ல பணம் கிடைக்கக்கூடிய வழிகளெல்லாம் அடைச்சிடுங்க. இல்லது வந்து அவர் கண்டுக்காமல் இருந்தீங்கனாலோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் மொடா குடியேற போகிறதுல சந்தேகமே கிடையாது. விளைவுகள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் கூட அவனுக்கும் மட்டும்தான் தொந்தரவு. அவனுக்கு நெஞ்ச வலிக்கும், மூச்சோட கஷ்டமா இருக்கும், பிறண்டு கூட படுக்க முடியாது, பல்வேறு உபாதைகள் வரும், அவனுக்கு மட்டும்தான். மற்றவங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் இது பத்தி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் பிரச்சனை, சமுதாயத்துக்கும் பிரச்சனை, அந்த தெருக்கும் பிரச்சனை, அந்த ஊருக்கும்

0: பிரச்சனை. இவெல்லாம் என்ன செய்வானு யாருக்கும் தெரியாது. இவன் அங்கே போய் படுத்து கிடப்பான், சாக்கடையில் போய் விழுந்து கிடப்பான், இவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ள படுறப்பாடு பெரும்பாடாக போயிடும். அதனால் வந்து முதல்ல நம்ம என்ன சொன்னால், அந்த அனலைசிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுன்னா முதல்ல வந்து அவனுக்கு வாய்ப்புகளை முதல்ல குறைக்கணும், எந்த வகையில் கிடைக்காத அளவுக்கு செய்யணும்.
1: ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான்,
0: ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவனுடைய அவைலபிலிட்டி. நாங்கள் சொல்லிடுவோம், நீ எங்கே குடிக்கிறோ குடிக்கிறோ ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து தொடக்கூடாது. ஏன்னா அவனை அப்படி தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட அவன் அதுக்கு முயற்சி பண்ணுவான், கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அவங்கள வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்தோ இதை கொடுத்தோ வாங்கிட்டு வந்து நைஸாக வச்சிருமா, அவன் கொஞ்சம் ஊற்றிக்குவான்,
1: கொஞ்சம் அழுது புலம்பி
0: அழுது புலம்பி செஞ்சிடுவான். ஆனால் நாங்கள் என்ன சொன்னால், ரெஸ்ட்ரிக்டட் த பேஷண்ட்ஸ் அட்டண்டர். ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது கிடையாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கலாம். ஏன்னா எப்படி பண்ணுனா, இது இவனுக்கு வந்து அவைலபிலிட்டி குறைச்சி அவனுக்கு அப்பப்போ கவுன்சிலிங் பண்ணி அவனுடைய தவறான ஒரு வழியை வந்து நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட்டையும் சைமல்டேனியஸ் ஆரம்பிச்சிடும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காற்றலையில் கவி பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலையின் 100.3.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம்
8: HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நேயர்கள் கேட்கலாம் இசையோடு நம்மை இணைக்கும் இசை தோரிகை. நிகழ்ச்சிக்காக ஒலிக்கும் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து.

0: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.

0: எல்டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
11: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
13: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
11: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்மா சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
14: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
11: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
14: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
11: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளையும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
15: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
11: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை RC நடேச சிரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்ரோ ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை RC நடேச சிரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை தோரிகையில். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெறுகிறது இசை தோரிகை. ஆகாஷ்வாணி காரை பண்பலையின் 1.3 நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: வட்டமேஜை மாநாடுகள் என்பவை குறித்து பாடங்களில் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாடுகளால் இந்தியாவுக்கு ஏதாவது பலன் ஏற்பட்டிருக்கிறதா தாயே?
4: மகனே சிவா, முதலில் வட்டமேஜை மாநாடுகளின் பின்னணியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமறுப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது லண்டனில் 1930 நவம்பர் 12 முதல் 1931 ஜனவரி 19 வரை முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் பிரிட்டிஷ் இந்தியா, மன்னர் மாநிலங்கள், இங்கிலாந்தின் அரசியல் கட்சிகள் ஆகியவற்றின் 89 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனல்ட் தலைமையில் மாநாடு நடந்தது. இந்திய கூட்டாட்சி, ஆட்சித்துறைகள், சட்டத்துறை, அதிகார பொறுப்பாக்கல், மாநில அரசாங்கங்களை திருத்தி அமைத்தல் என விவாதம் நடந்தது. இருந்தாலும் சிறுபான்மை வகுப்புவாத பிரச்சினை குறித்து கருத்து மாறுபாடுகள் தோன்றின. காங்கிரசின் கருத்து அறியாமல் எந்தவித முடிவையும் மேற்கொள்ள முடியவில்லை. எனவே முதல் வட்டமேஜை மாநாடு ஒத்தி போடப்பட்டது. இதை ஆங்கிலேயரின் கண்துடைப்பு முயற்சி என்றது காங்கிரஸ். எனவே சட்டமறுப்பு இயக்கத்தை தீவிரப்படுத்துமாறு மக்களிடம் அது கேட்டுக்கொண்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த வைஸ்ராய் எர்வின் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை சிறையிலிருந்து விடுவித்தான். காங்கிரஸ் மீது விதிக்கப்பட்ட தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகு காந்தியும் வைஸ்ராய் எர்வினும் தொடர்ந்து சந்தித்து பேசினார்கள். அதன் விளைவாக இருவருக்கும் இடையே ஓர் உடன்பாடு ஏற்பட்டது. அது காந்தி எர்வின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி சட்டமறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்படும். கள்ளுக்கடை மறியல் அமைதியாக நடைபெறும். சுதேசி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசு ஒப்புக்கொண்டதால் விதேசி பொருள் புறக்கணிப்பு கைவிடப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதுபோல் போலீஸ் அத்துமீறல் குறித்த விசாரணை வலியுறுத்தப்பட மாட்டாது. சட்ட மறுப்பு இயக்கம் பற்றி அரசு பிறப்பித்த ஆணைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படும். குற்றச்சட்ட திருத்த சட்டம் கைவிடப்படும். அரசியல் வழக்குகள் வாபஸ் பெறப்படும். சட்ட மறுப்பு இயக்கத்தில் கைதானவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அபராத தொகை வசூலிக்கப்பட மாட்டாது. பதவியில் இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று அரசு தரப்பு உறுதியளித்தது. முக்கியமாக உப்பு வரி சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் கடலோர பகுதி மக்கள் தங்கள் தேவைக்கான உப்பை உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்று விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் காந்தி ஆங்கிலேய அரசால் முதல் முறையாக சம அந்தஸ்துடன் மதிக்கப்பட்டான். இந்தியாவின் சார்பாக பேசக்கூடிய அந்தஸ்தும் அதிகாரமும் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் காந்திக்கு கிடைத்த வெற்றி என்றார்கள். இதன் விளைவாக அரசாங்க அடக்குமுறை தற்காலிகமாக நின்றது. சட்டமறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ்,

ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவின் மீது இங்கிலாந்துக்கு இருந்த கட்டுப்பாடு எந்த விதத்திலும் குறையவில்லை என்று குறை சொன்னார்கள். பகத்சிங் மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க காந்தி இந்த ஒப்பந்தம் மூலம் எதுவும் செய்யவில்லை என்று குறை கூறினார்கள். இந்த சமரச முயற்சியில் காந்தி அதிகமாகவே விட்டு கொடுத்து விட்டதாக ஜே பி கிருபளானி கூறினான். என்றாலும் 1931 கூடிய கராச்சி காங்கிரஸ் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது. அதன் பிறகு தங்களது ஏக பிரதிநிதியாக 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தியை அனுப்பி வைத்தது காங்கிரஸ். 1931 செப்டம்பர் 7 டிசம்பர் 7 வரை நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் 107 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் சிறுபான்மையினரின் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பற்றி விவாதிப்பதிலேயே நாட்கள் கழிந்தன. இந்தியாவுக்கு சுயாட்சி வழங்கப்படும் முன் சிறுபான்மையினர் வகுப்புவாத பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் காந்தி அதை ஏற்கவில்லை. பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறாத வரை வகுப்புவாத பிரச்சினை தீராது என்று வாதிட்டான். தாழ்த்தப்பட்டவர்கான தனித்தொகுதி குறித்த பிரிட்டிஷ் அரசின் திட்டம் வகுப்புவாத பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கியது. அப்படியென்றால் தீண்டாமை நிரந்தரமாக்கப்படும் என்று கருதிய காந்தி இந்த திட்டத்தை முற்றிலும் எதிர்த்தார். ஆனால் அம்பேத்கரும் ஜின்னாவும் இந்த விவகாரத்தில் காந்திக்கு எதிராக நின்றார்கள். எனவே இந்த விவகாரத்தில் பிரிட்டிஷ் அரசே முடிவு செய்யும் என்று அறிவித்தான் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட். தனது மகத்தான முயற்சியில் தோல்வி கண்ட காந்தி வெறும் கையுடன் இந்தியா திரும்பினான். முதல் வட்டமேஜை மாநாட்டை விட 2வது மாநாடு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. புதிய வைஸ்ராய் வெலிங்டன் காங்கிரஸை ஒடுக்கி காந்தி ஏவின் ஒப்பந்தத்தை கிடப்பில் போட்டார். இந்திய விவகார செயலர் சாமுவேல் ஹோ வகுப்புவாத பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கினான். இந்த 2வது மாநாட்டுக்கு பிறகு சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டது. அது பிரிட்டிஷாரால் மேலும் கடுமையாக ஒடுக்கப்பட்டது.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அரியாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர்.

0: உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கீ ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பீ கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
9: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
11: உழவர்களுக்கு
12: ரேஜக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
13: அட, இந்த நேரத்துல பூங்குடி இதுக்காகவே வந்தியா? ஆமாமா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் உட்காருறியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
12: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
13: அப்படிங்கறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
12: அது சரிக்கா, இது என்ன இவ்வளவு பெரிய பானை? அதுவும் வெள்ள துணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்கா கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
13: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பூங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
12: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
13: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபி தான் பூங்குடி.
12: அமுத சுரபியா அக்கா? அப்ப அத சாப்பிடலாமா, இனிப்பா இருக்குமா?
13: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன், சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றத அப்புறம் நீ முடிவு பண்ணு.
12: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
13: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீரு, 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்ரு பசுங்கோமியம், 25 கிராமு நாட்டு சக்கரை.
12: நேரே விஜயக்கா, இத மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்தினீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களே நீங்க.
13: நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
12: சரி, அதெல்லாம் விடுங்க, இது எதுக்கு, இத வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
13: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்கறதுலயும் ஒரு முறை இருக்குது, வலப்புறமா ஒரு 50 முறை, இடப்புறமா ஒரு 50 முறை, சுத்துற மாதிரி கலக்கணும்.
12: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
13: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
12: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
13: பல நாளைக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு பகலு ஒரு இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுத பானம் தயாராயிடும்.
12: தயாரான பிறகு
13: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து

0: செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
1: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா? அத முதல்ல சொல்லுங்க.
0: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து இப்ப பாத்தியா, அக்கா வீட்டுல காய்கறிலாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம் நல்ல பலமா வளர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஏங்கா, இந்த பசு சாணமும் இந்த பசுங்கோமியமும் சேர்ந்து இவ்வளவு சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
0: ஆமா பூங்கொடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
1: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
0: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்கொடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசல விட்டுறலாம், வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
1: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
0: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: பூங்குடி, நேத்தி உங்க வீட்டுக்கு வந்தனே, எங்க உன்னை காணோம்?
5: சுபாக்கா, நேத்தி நான் பீச்சுக்கு போனேன்க்கா. அங்க காளான் 65 எல்லாம் சாப்பிட்டேன் நானு.
4: ஓஹோ, ஏன் என்னெல்லாம் கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா?
5: நீங்க எதோ விவசாய வேலையா வெளியில போயிருந்ததா கேள்விப்பட்டேன், அதான் உங்களுக்கு கூப்பிடாமலே போயிட்டு வந்துட்டேன்.
4: ஓ, கூப்பிட்டுட்டு போகாததுக்கு காரணம் வேறையா?
5: சரி சரி சுபாக்கா, வந்த விஷயத்த சொல்லுங்க.
4: வந்த விஷயம் என்ன? இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவுன்னு திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம். அதான் விஷயத்த உன்ட்ட சொல்லிட்டு நிகழ்ச்சியை கேட்க சொல்லலான்னு பார்த்தேன்.
5: ஓ, நேத்தி சாப்பிட்ட காளான் பத்தி தான் இன்னைக்கு போற விவசாய நிகழ்ச்சியா?
4: பூங்கடி பூங்கடி, போதும், வா நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: சரி சரி சுபாக்கா, கோவப்படாதீங்க, வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம்.
6: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில காளான் வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுலயுமே வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த விவசாயி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்க சார்.

0: எத்தனை வருஷமா காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க நீங்க?
1: 2022ல இருந்து வளர்த்துட்டு இருக்கோம் மேடம்.
0: எதனால காளான் வளர்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
1: கொரோனா காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் மேடம். ஸோ இதில் என்னென்னா, காளான் நம்ம சைடில் அதிகமாக யாருக்கும் தெரியல, காளான் அதிகமாக உணவாக உட்கொள்ளவே மாட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் காளான் கிடைக்கிறது இல்லை. ஸோ பட்டன் காளான் கிடைச்சாலும் அதோடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு தமிழ்நாடு அரசில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிடைச்சிது, சரிங்களா? ஸோ அதில் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, அதில் காளான் வளர்ப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது அரசாங்கத்தின் மூலம் ஒரு 345,000 ரூபாய் மானியம் கிடைச்சிது. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணணும் தான் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நல்லா இருந்தது. நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு சிற்பி காளான் நல்லா வருது. ஸோ அதற்கான வழிமுறைகளை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பிறகு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு.
0: நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
1: எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொரோனா காலகட்டத்தில் வேலையில் அங்கே இருக்க முடியல. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேக்ட்ரியும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க.
0: ஒரு
1: ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம இங்கே வீட்டுக்கு நம்மளால் ஒரு 3 மந்த் ஆர் 4 மந்தில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்.
0: நீங்க இப்ப முழுமையாவே காளான் வளர்ப்பு மட்டும் தானே, இல்ல நீங்க படிச்சதுக்கான வேலைகளும் பாக்குறீங்களா?
1: படிச்சதுக்கான வேலைகள் பாத்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம இதுல ஒரு பயிற்சி எடுத்துட்டோம், அரசு பூர்வமா ஒரு உதவியை வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன்.
0: இப்ப வந்து சிற்பி காளான் வளர்க்குறீங்க இல்லையா?
1: ஆமா, சிற்பி காளான் மட்டும்தான்
0: வளர்க்குறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த பட்டன் காளான் வளர்க்கறதுக்கான வழிமுறைகளும் தெரியும்.
1: தெரியும் மேடம். ஏன்னா பட்டன் காளான் ஏன் இங்க வளர்க்க முடியல அப்படின்னா, பட்டன் காளான் பொதுவா இந்த மலை பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்கள், அதுவும் இயற்கையா இருந்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பண்ணணும்னா அதுக்கான காஸ்ட் அதிகமாகும், ஏசி போட்டு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அது நம்ம இடத்துல அது வந்து பாசிபிலிட்டிஸா பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ சிற்பிகாலம் நல்ல வரவேற்பு இருக்கு மக்களிடையே, அதனால இதே நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ
0: பட்டன் காளான் வளர்க்கணும்னா அதுக்கு தேவையான சூழலை நம்ம உருவாக்கணும், அதுக்கு வந்து அதிகமான செலவு ஆகும்ங்கிறதுனால சிற்பிகாலன் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பரப்பளவுல பண்றீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன்.
1: இதுக்கு 20 அடி நீளம், அகலம் 40 லிருந்து 60 வரைக்கும் இருக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நம்மளோட இடத்த பொறுத்தளவுக்கு என்னோட இடம்னு பார்த்தீங்கன்னா 30x45 போட்டு வச்சிருக்கேன். ஸோ 30x45 ஒரு 6 குடில் தனித்தனியாக இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து சுழற்சி முறையில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரொட்டீனா நமக்கு மகசூல் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்.
0: எப்படி ரொட்டீனான எப்படி செஞ்சிருக்கீங்க, எத்தனை பெட்டு போடுவீங்க, எத்தனை பெட்டு வந்து உங்களுக்கு அறுவடை கொடுத்துட்டு இருக்கோம்?
1: ஓகே, ஒரு பெட்டு போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 23லேருந்து 28 டேஸ், அதாவது ஒரு மாதம் நியர்பை, அதாவது 3வது வாரத்தில் தான் நம்மளால் அறுவடை செய்ய முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் 3 வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை செய்யணும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் பண்ணி தனித்தனியாக நம்ம பெட் செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது மாதிரி செய்யறதுனால நமக்கு என்ன பண்ணணும், ரெகுலர் இன்கம் கிடைக்கும், ரெகுலர் மகசூல் கிடைக்கும். ஸோ அதனால இது ஒரு பிளானிங். இது
0: கிட்டத்தட்ட 4 வருஷமாக காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் போது எப்படி இதுக்கு வரவேற்பு கிடைச்சது?
1: இதுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும் மேடம். ஏன்னா காரைக்கால் பண்பலை 100.3 2022 மதிப்பிற்குரிய வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியில். இதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச பிறகு, பிளஸ் இது வந்து அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் போன பிறகு எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022, இப்போ 2026, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு அரசோட டைஅப் பண்ணி ஊரக வாழ்வாதார இயக்கம், வாழ்ந்து காட்டும் திட்டம், இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் நம்ம சேர்ந்து ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 23 மாவட்டம் கிட்டத்தட்ட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது அங்கே உள்ள விவசாயிகளை அரசு பூர்வமாக அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒரு தொழில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ
0: நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறீங்க?
1: பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அரசு பூர்வமாக, அவங்க சொல்கிற டைரக்ஷன்லையும் அவங்களோட சேர்ந்து ஜிசிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வெண்டார் மாதிரி செயல்பட்டு இருக்கோம்.
0: சாதாரணமா ஆரம்பிச்சது இப்போ எங்கேயோ போய் நிற்குது இல்லையா, உங்களால பல விவசாயிகள் இதுக்குள்ள வராங்க.
1: ஆமாம், அதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த எஃப்எம் நிகழ்ச்சி மூலமாக கேட்டது, பிளஸ் அப்புறம் இதை கேட்டது இல்லாமல் ஒவ்வொரு பயனாளிகளும் ஒவ்வொரு பெனிஃபிஷியர்ஸும் அடுத்த அவங்கவுங்க கிட்ட சொல்றது மற்றவங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இது மாதிரி கொஞ்சம் எலாபரேட் ஆனது. ஸோ ஒரு 4 இயர்ஸில் நல்ல குரோத்து, எனக்கு மட்டும் இல்லாமல் தனித்தனியாக தொழில் தவங்கின எல்லாருக்குமே நல்ல ஒரு குரோத்.
0: சரிங்க, காளான் இதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்க.
1: நம்ம சைடுல பாத்தீங்கன்னா காளானுடைய நியூட்ரிஷன் பெனிஃபிட் வந்து யாருக்கும் தெரியல மேடம், ஒரு சிலருக்கு தான் தெரியுது. அதை பயன்படுத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேஸ்டுக்காக வாங்குறாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிடும் பொழுது அதுல நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பிளஸ் கண்டினியூவா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாம

0: அசைவம் சாப்பிடாதவங்க, சைவத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாக்குறாங்க. அது நல்ல ஒரு வரவேற்பா தான் இருக்கு.
1: மற்ற காளான் வளர்ப்பை விட சிற்பி காளான் வளர்ப்பு உங்களுக்கு எந்த வகையில வந்து உகந்ததா இருக்கு?
0: சிற்பி காளான் வளர்ப்பு பாத்தீங்கன்னா, நமக்கு ரன்னிங் காஸ்ட் அப்புறம் இனிஷியல் காஸ்ட், அதாவது ஆரம்ப செலவும் அதை நடைமுறைப்படுத்துற செலவும் மிகவும் குறைவு, ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கிலோ நம்ம சிற்பி காளான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதோட செலவு 80 ரூபா தான் நம்ம செலவு பண்ணுவோம். அதை விற்பனை பாத்தீங்கன்னா, 280 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை பண்றோம்
1: ஒரு கிலோ.
0: ஸோ உங்களுக்கு 80 ரூபா நம்ம செலவு செஞ்சு 280-300 ரூபா லாபம் ஈட்டுறது அதிகமான ஒரு லாப சதவீதத்தில் தான் வரும். சிற்பி காளான் நமக்கு இந்த இடத்துல பெஸ்ட் நமக்கு, ஏன்னா நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் 34 டிகிரி செல்சியஸ் ஆல்மோஸ்ட் முன்ன பின்ன போயிட்டு வரும் நம்ம ஏரியா பொறுத்த அளவுக்கு. இந்த சிற்பி காளான் வளர்க்கறதுக்கான டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 24-27 டிகிரி செல்சியஸ். இதை நம்ம கம்மி பண்றதுக்கு தண்ணி மூலமா நம்ம வெப்பநிலையும் ஈரப்பதத்தையும் சரி செஞ்சுக்கலாம்.
1: சரி, நீங்க முதலீடு வந்து 80 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா ஒரு கிலோ காளான் வந்து 280-300 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்தெந்த விதத்துல அந்த 80 ரூபா உங்களுக்கு செலவாகுது?
0: வைக்கோல், முதல்ல மூலதனம் வைக்கோல், அப்படி இல்லைன்னா மரத்தூள். நம்ம ஏரியா பொறுத்த, டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம வைக்கோல் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, ரைட்டுங்களா? ஸோ குறைந்த விலையில வாங்கிடலாம். ஸோ அது வந்து முதலீடு. அதுக்கு பிறகு விதை, காளான் விதை. அதற்கு பிறகு அந்த காளான் விதையும் வைக்கோலும் வைக்கிறதுக்கான அந்த பாலித்தீன் நெகிழி, கேரி பேக், ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே தேவை. பிளஸ் அதுக்கு தண்ணீர் தெளிக்கிறதுக்கான அந்த செட்டப் நம்ம பண்றோம், அது தனியா இருக்கு. அது IoT மூலம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அந்த செட்டப் பண்றதுக்காக ஒரு வேலையால் இந்த செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ 80 ரூபா வரும்.
1: சரி, விதைகளாம் வந்து நீங்க வெளியில தான் வாங்குறீங்களா?
0: தமிழ்நாடு அரசு விதை ஆய்வகங்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஸோ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 23 மாவட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த 23 மாவட்டத்திலையும் நம்ம தான் அந்த விதை ஆய்வகம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z பண்ணி பெனிஃபிஷியர் கொடுக்குறோம். முன்னாடியெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு விதை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. இப்போ மாவட்டத்திற்கு ஒரு ஆய்வகம் வந்ததுனால விதை ரொம்ப ஈஸி, அதுவும் மானிய விலையில கிடைக்குது, எல்லாருமே வாங்கி பயன்பெறலாம். அந்த விதை தட்டுப்பாடு இப்போ இருக்கிறது இல்லை.
1: ஓஹோ, எவ்வளோ விலைன்னு சொல்ல முடியுமா ஒரு பாக்கெட் அந்த மாதிரி?
0: 100 கிராம் பாக்கெட்டு, அப்புறம் 250 கிராம் பாக்கெட், இது மாதிரி நிறைய பாக்கெட் கிடையாது மேடம். 100 கிராம் பாக்கெட் 35 ரூபா, 40 ரூபா, இந்த மாதிரி ரேஞ்ச் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கேவிகே, கவர்மெண்டோடைய வேளாண் பல்கலைக்கழகம், அப்புறம் கேவிகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட குறைவாகவும் தருவாங்க. அதிக அளவு நம்ம எடுக்கும் பொழுது, குறைவளவு எடுக்கிறதுக்கும் அதிகமாக எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதர் அடிப்படையில் முன்ன பின்ன போகலாம்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளோ காலம் கிடைக்கும் உங்களுக்கு?
0: இடத்தை பொறுத்து மட்டும் நம்ம இதில் சொல்ல முடியாது. இடம் பிளஸ் அந்த இடத்துல உள்ள வெப்பநிலைகள், ரைட்டுங்களா? ஸோ வெப்பநிலை, ஈரப்பதம், இதெல்லாம் சரியா இருக்கிற பட்சத்தில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இதுவே சம்டைம்ஸ் இப்போ மே மாதம், ஜூன் மாதம், இதெல்லாம் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கிற நேரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஈல்டு கொஞ்சம் குறையலாம். வரையறது எதுவுமே சொல்ல முடியாது. இதை பொறுத்த அளவுக்கு வெப்பநிலையும் ஈரப்பதமும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு லாபமான அவுட்புட் நமக்கு கிடைக்கும்.
1: ஒரு பெட்ல இருந்து எவ்வளவு காலம் கிடைக்கும் சொல்ல முடியுமா?
0: ஒரு பெட் பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 தடவை ஈல்டு பண்ணலாம், ரைட்டுங்களா? அறுவடை செய்யலாம். முதல் தடவை அறுவடை வந்து நமக்கு அதிகமா இருக்கும், இரண்டாவது தடவை கொஞ்சம் குறையும், மூணாவது தடவை அதற்கு குறைவா போகும். டோட்டலா ஒரு பெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 கிலோல இருந்து 2-2.5 கிலோ வரைக்கும் போகும். மினிமம் 1.5 கிலோ வரும்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு காலம் நீங்க வந்து அறுவடை செஞ்சு விற்பனைக்குன்னு கொடுப்பீங்க?
0: என்னுடைய இடத்துல ஒரு நாளைக்கு 50-80 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் மேடம். ஸோ எடுத்து நம்ம நிறைய வெண்டார்ஸ் நம்ம சைடில் இருக்கிறாங்க. ஸோ கேரளா அனுப்புறது, அதர் ஸ்டேட் அனுப்புறது, சென்னை இது போல பெரிய நகரங்கள் அனுப்புறது, ஒரு ஃபார்மட் இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மட் நம்ம வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. புதுசாக தொழில் தவங்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களை மாதிரி ஏற்கனவே டைப் வச்சவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி இவங்க எங்க கிட்ட கொடுத்துடணும், நாங்கள் அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: அந்த மாதிரி நீங்க பண்றீங்களா? வெளியிலேருந்து நீங்க விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி நீங்க விற்பனை அந்த மாதிரி எதுவும்?
0: ஆமாம் மேடம், பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சிறிய இடமா இருக்கும், இல்லை அவங்களுடைய வீட்டோட மாடியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பண்றவங்க இருப்பாங்க, அவங்களால பெருசா பிசினஸ் மாதிரி பண்ண முடியாது, பட் அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவை, ரைட்டுங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி என்ன பண்றோம் அப்படின்னா அதை சேல் பண்ணி விடுறோம்.
1: காளான் வளர்ப்பை பொறுத்தளவு குறைந்த முதலீடுல நிறைய லாபம் எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பரவலா சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டாமினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, மற்ற பூஞ்சை ரகங்கள் வந்து அதுல வளர்ந்துருச்சுன்னா அந்த பெட்டே வந்து வீணா போயிடும், அதுல இருந்து அறுவடையும் செய்ய முடியாது. இதெல்லாம் எப்படி கையாள்றீங்க, எப்படி வெற்றிகரமா இதை நடத்திட்டு இருக்கீங்க?
0: ஆரம்பத்தில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சவாலான விஷயம் இது தான் மேடம். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் நம்ம போடும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இதில் வரும். தேவையில்லாத பூஞ்சை தொற்று, நோய் அட்டாக் ஆகுறது அந்த பேக்கில். ஸோ இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக 1 or 2 times நம்ம செஞ்ச பிறகு அந்த கண்டினியூ வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தான். அதுக்கு மெயின் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும். இடங்களும் சுத்தமா இருக்கணும், அந்த இடமும் சுத்தமா இருக்கணும், அந்த இடத்தை சுத்தி உள்ள அந்த

0: அட்மாஸ்பியரும் நமக்கு வந்து கிளீனாக இருக்கணும். ஸோ இந்த மூணத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த கண்டாமினேஷன் நம்ம தடுக்கலாம்.
1: அதுக்கான வழிமுறைனா என்ன செய்வீங்க?
0: அதுக்கு இருக்கு மேடம், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ கிருமிநாசிகளை கொண்டு நம்மளை சுத்தம் பண்ணுறது பிளஸ் இடத்த சுத்தம் பண்ணிக்கிறது, இது ரெண்டும் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அன்வான்டாக நம்ம அந்த க்ரோயிங் ரூமுக்கு போகக்கூடாது, சரிங்களா? ஸோ அதை கட்டுப்படுத்துறது தான் நம்ம ஐஓடி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்க கனெக்ட் பண்ணி நம்ம டிவைஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த கண்டாமினேஷன் ரேஷியோ குறைஞ்சிரும். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டிவைஸ் இல்லாத நேரத்தில் நம்ம அந்த க்ரோயிங் ரூமுக்கு போக வேண்டியதாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ டிவைசஸ்லாம் அதிகமாக கருவிகள்லாம் நம்ம பயன்படுத்துறதா நம்ம போக வேண்டிய தேவையில்லை, அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும் போனால் போதும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம குறைச்சிட்டு இருக்கோம். இப்போ
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
3: கேட்டுட்டு தானே இருக்கேன்.
2: திருவிடுக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்க காளான் வளர்ப்புல செயற்கை நுண்ணறிவு எல்லாம் வச்சு பண்ணிட்டு வராங்களாம்.
3: ஆமா பூங்கொடி, இவங்க தேர்ந்தெடுத்திருக்க காளான பத்தியா? சிற்பி காளானா?
2: ஆமாக்கா, நம்ம பகுதியில பட்டன் காளானா இங்க எப்படி வளரும் அதான் சிற்பி காளான எடுத்து வளர்க்கறாங்க.
3: எந்த காளானா இருந்தாலும் அதோட முக்கியத்துவத்தை பத்தி மக்களுக்கு இன்னும் புரியலையே.
2: ஆமாங்கா, நான் பீச்சுக்கு போனேன்னு அங்க கூட யாருமே இல்ல. நான் காளான் 65 சாப்பிடுறப்போ நான் மட்டும்தான் அந்த கடையில வாங்கி சாப்பிட்டேன்.
3: போதும் பூங்குடி, அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காத, நிகழ்ச்சியை பத்தி பேசு.
2: சரி சரிக்கா.
3: பாத்தியா, இந்த காளான் வளர்ப்புக்கு தேவையான விதைகளை கூட ஆய்வகங்கள் மூலமா வாங்கிக்கிறாங்களாம், எந்த தட்டுப்பாடும் இல்லையா.
2: அதெல்லாம் விடுங்க சுபாக்கா, வருமானத்தை பாருங்களேன், 80 ரூபாய் செலவு பண்ணா 300 ரூபாய் லாபம் கிடைக்குதா அவங்களுக்கு.
3: அத சொல்லு பூங்கொடி, பேசாம நம்ம ரெண்டு பேரும் காளான் வளர்ப்பு பண்ண என்ன?
2: சுபாக்கா சுபாக்கா, இன்னும் நிகழ்ச்சி முடியல, முழுசா கேட்டுட்டு அப்புறம் காளான் வளர்ப்ப பத்தி யோசிப்போம்.
4: நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது வேலையாட்களோட வேலைகளை இது செய்யுது அப்படிங்கறது தெரியுது. அப்புறம் வந்து ஈரப்பதத்தெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நான் IoT பயன்படுத்துறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
5: அந்த IoT அப்படிங்கறோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஒரு கருவி இணையதளத்தோட தொடர்பு கொண்டு ஒரு வேலையை செய்யுது, சுருக்கமா சொல்ல போனா. ஸோ இது எப்படி இணையதளத்தோட தொடர்பு கொண்டு நமக்கு செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம், எல்லா விவசாயிகளுக்குமே இது இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய காளான் குடியில் உள்ள போகணும், குரோவிங் ரூம்ல போகணும்னா அங்கே டெம்பரேச்சரை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக போவோம், இல்ல க்ரோத் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போவோம், வேற ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்காக போவோம். ஸோ இது மூணு தவிர வேற எதுக்கும் நம்ம போக மாட்டோம். ஸோ இந்த மூணையும் நம்ம போர்ட்டபிளா ரிமோட்டா நம்ம என்ன பண்ணலாம், எங்க இருந்தாலுமே, அதாவது அந்த ஒர்க் பண்ற ஒர்க்கிங் பிளேஸ் அந்த ஒர்க் ஷாப்ல இல்லாம நம்ம வெளியில எங்க போனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைல் மூலமா இதை கண்காணிச்சிக்கலாம். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற லாக் நம்ம கிட்ட இருக்கும், ஈரப்பதம் எவ்வளோ இருக்குற லாக் இருக்கும், எந்த அளவுக்கு அங்க ஈல்டு இருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: ஈல்டே கூட கால்குலேட்
5: பண்ணிடலாம். இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஸோ இந்த IoT எனக்கு டெம்பரேச்சரை மட்டும் பார்த்து தந்தா போதும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை மட்டும் நம்ம கான்ஃபிகரேட் பண்ணி டிவைஸ் கொடுக்குறோம். ஸோ டிவைஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபுல் லைசன்ஸ் என்னென்ன தேவையான ஆவணங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது, நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம விவசாயிகள் என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்.
4: இப்ப அந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுது ஈரப்பதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க போய் எந்த மாதிரி அதை தண்ணீர் தெளிக்கிறது, அந்த ஈரப்பதத்தை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க?
5: ஈரப்பதம் வெப்பநிலை ரெண்டுத்தையுமே இதை சரி செய்யணும் அப்படின்னா, அந்த டிவைஸ் நமக்கு ஆல்ரெடி இதுல ப்ரோக்ராமபிள், ரெண்டு விஷயம் பண்ணலாம் மேடம் இந்த டிவைஸ் பத்தி. ஒன்னு, நமக்கு அலர்ட் பண்ற சிஸ்டம், அதை எச்சரிக்கை மட்டும் நமக்கு கொடுக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ டெம்பரேச்சர் அதிகமா போயிட்டு இருக்கு பாருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுக்குற மாதிரி வைக்கலாம்.
4: எப்படி அதனா அலாரம் சவுண்ட் மாதிரியா?
5: அலாரம் சவுண்ட் நம்மளுடைய மொபைல்லையும் வரும், காளான் குடியிலையும் வரும் ரைட்டுங்களா. ஸோ நமக்கு அப்படியும் இல்லைன்னா கால் பண்ணி சொல்லும், IVR அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டபிள் வாய்ஸ் என்ன பண்ணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டயல் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ டெம்பரேச்சர்

0: சரி இவ்வளோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னும் ஒரு சில டிவைஸில் எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்க்கும், ரைட்டுங்களா? ஒரு டைம் அப்படின்னா ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 1 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம டைம் டிலே வைக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அதுவே என்ன பண்ணும், ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காகவே சன்னிலைப்படுத்திடும். ஏன்னா அங்கே தண்ணி இருக்கும். ஸ்ப்ரிங்க்ளர் அமைப்பு கிடையாது, இது மிஸ்ட் மாதிரி ஒரு ஃபாகர் சிஸ்டம் இது, ரைட்டுங்களா? ஆல்மோஸ்ட் இது ஒரே கான்செப்ட் தான், பட் அது வேற, அது தண்ணீராக தெரிக்கும், இது பனித்துளியாக தெரிக்கும்.
1: இதுதான் வித்தியாசம். பனித்துளியாக தெரிக்கிறதுனால பெட் மேலே இது பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா?
0: ப்ரெஷரைஸ்டு மிஸ்ட் அப்படிங்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி அந்த தண்ணி பட்டா அந்த பிரச்சனை வரும், அதை கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது அப்படி வர்றதில்ல, ரைட்டுங்களா? இது வந்து ஒரு பனி பொழிவு மாதிரியே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
1: இப்போ ஏசியில எல்லாம் வர மாதிரி மிஸ்ட் மாதிரி ஒரு புகை மாதிரி தானே வரும், அந்த மாதிரி சொல்றீங்களா?
0: ஏசியில வந்து ஏரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில் பண்ணிவிடும். இது வாட்டரை என்ன பண்ணும், ஏர்ல மிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ டிஃப்ரெண்ட் அதுதான், ஏர்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறோம், அது வந்து டைரக்டா ஏசி என்ன பண்ணும், ஏரே உங்களுக்கு சில் பண்ணி கொடுக்கும்.
1: ஆனா இப்ப இதுல நம்ம கையை வச்சா அந்த ஈரப்பதம் எல்லாம் கையில கிடைக்காது.
0: கிடைக்கும், ஆனா ஒரு 60% தான் நம்மளால அந்த ஈரப்பதத்தை பார்க்க முடியும். கிடைக்கும், 60% கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கையில அந்த ஈரம் இருக்கிறத நம்ம உணர்வோம். அந்த 60% எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா 60-80% ஈரப்பதமும் காளான் வளர்க்கறதுக்கு தேவை. ஸோ அதுவும் இதுல சேர்ந்து வர்றதுனால நமக்கு வந்து ரெண்டுமே கவர் ஆயிடும், டெம்பரேச்சரும் கவர் ஆகும், ஈரப்பதமும் கவர் ஆகும், ரெண்டும் நமக்கு முக்கியம் அதுல.
1: இப்போ வந்து காளான் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான காளான் படுக்கைகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்களேன்.
0: காளான் படுக்கைகள் தயாரிக்கிறது வந்து நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா மேடம், நம்மளுடைய வெப்சைட்ல இலவசமா நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். யாரா இருந்தாலுமே என்னுடைய நம்பர் அவங்க கான்டாக்ட் பண்ணா நான் சொல்லுவேன், அதே நம்ம இணையதளத்திலையும் இருக்கு. இலவசமா வீடியோ மூலமாவே ஒரு செய்முறை கொடுத்துருக்கோம், அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நேயர்களுக்காக நான் எப்படி பண்ணலாம்னு ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? இதுக்கு தேவையான பொருள் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், வைக்கோல், விதை, பாலித்தீன் கவர், ரைட்டுங்களா? ஸோ இது மூணும் தேவை. ஸோ வைக்கோலை நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தம் செய்யணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு, அதை கிளியரா நம்ம இதுல தப்பு பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஏன்னா ஆரம்பத்துல நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவுட்புட் நமக்கு சரியா வராது. இதுல எது ஆரம்பம் அப்படின்னா வைக்கோல சுத்தப்படுத்துறது. ஸோ வைக்கோல சுத்தப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதை பாயில் பண்ணலாம், இல்ல ஃபார்மலின் போட்டு ஊற வைக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபார்மலின் அப்படின்னா ரசாயனம் போட்டு பண்ற மெத்தட் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் நேச்சுரலா எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ நேச்சுரல் கேட்டகரியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பாயில் பண்ணுவாங்க. 20-40 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அந்த வைக்கோல் தேர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா வைக்கோல் ஃப்ரெஷ்ஷான வைக்கோலா இருக்கணும், அது ஆல்ரெடி மழையில நனைஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே ரெய்னி சீசன்ல அது மழையில நனைஞ்சதா இருக்கக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு விவசாயி காளான் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் வைக்கோல் வாங்குறதுல இருக்கும். வைக்கோல் அவர்கிட்ட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அவர் வெளியிலேருந்து தேர்ட் பார்ட்டி இருந்து வாங்குறாருன்னா அந்த தேர்ட் பார்ட்டியில் உள்ளவங்க அது எந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பிளஸ் அது எத்தனை வருஷத்து வைக்கோல், அது ஒரு வேளை அது மழையில நனைஞ்சிருந்ததா, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாங்கணும். புதுசா இருக்கணும் நமக்கு வைக்கோல், அறுவடை செஞ்சு ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் வைக்கோலா இருக்கணும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துல சேஃப் பண்ணி வச்சிடலாம், அதுக்கு பிறகு நம்ம 2-3 வருஷம் கூட நம்ம வச்சிட்டு இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா வாங்கும்பொழுது தேர்வு வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ அதை சுத்தம் செஞ்சு அந்த வைக்கோலை உலர வைக்கணும். ஸோ உலர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைக்கோலை நம்ம தொடும் பொழுது ஈரப்பதம் அதுல வந்து ஒரு கையில நம்ம பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல நமக்கு அதுக்கான அளவு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே கையில இப்படி பிடிச்சு பார்த்தாங்க அப்படின்னா வைக்கோல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும். 50% 50% அந்த கேட்டகரியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் பேக்கில் எடுத்து வச்சு ஒரு ஒரு லேயரா, ஸோ ஒரு 5 லேயர், ஒரு பேக்குக்கு ஒரு 5-6 லேயர் வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயரா வைக்கும் பொழுது ஒவ்வொரு லேயருக்கும் இடையில விதையை தூவணும். தூவி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 5-6 லேயர் போட்டு ரப்பர் பேண்டு போட்டு முடிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா கயிறு, ரைட்டுங்களா? இல்ல நூல், இல்ல அதே கேரி பேக்கே முடிச்சு போடுறவங்களா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வந்துடும். அது ஃபர்ஸ்ட் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், சரிங்களா? ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சிடணும், ரைட்டுங்களா? டார்க் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டா ஒரு 2-3 டேஸ் அந்த இடத்துல இருக்கணும். மைசிலியம் ஃபார்ம் ஆகும், அதாவது ஒயிட் கலர் வர ஆரம்பிக்கும். வைக்கோலுடைய கலருக்கும் பழுப்பு கலர்ல இருக்கும். அது ஒரு 5-10 நாளுக்குள்ள என்ன ஆயிடும்னா மைசிலியம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒயிட்டா அந்த பெட் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும், மில்கி ஒயிட் வரும். ஸோ அப்போ அதை எடுத்து என்ன பண்ணணும், நமக்கு அதாவது பெட்டோட சைஸை பொறுத்த அளவுக்கு ஹோல் பண்ணிடணும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12-15 ஹோல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 ஹோல் போட்டுட்டு அந்த இடத்துல பஞ்சு வச்சு அடைச்சிடணும். ஸோ பஞ்சு வச்சு அடைச்சிட்டு அந்த பஞ்சில் நம்ம கிருமி நாசினி ஏதாவது டச் பண்ணலாம். அதாவது எதுக்கு அப்படின்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு கிருமியும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? ஃபங்கல் டிசீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
1: ஸோ அதை எடுத்து வைக்கணும். உருவான பிறகு தான் ஹோல் போடுவீங்களா?
0: ஆமாம் ஆமாம். ஏன் மைசிலியம் உருவான பிறகு ஹோல் போடுறோம்னா, ரெண்டு விதத்தில் இருக்குது. நம்ம பெட்டு போட்டுட்டும் ஹோல் போட்டு அப்படியே மாற்றுறவங்களும் ஹேங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் ஏன் மைசிலியம் வந்த பிறகு ஹோல்

0: சொல்றேன் அப்படின்னா மைசீலியம் ஃபுல்லா பரவிடும். அந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறதுனால அந்த இடம் என்ன ஆகும்னா ஹோலா இருக்குது இல்லைங்களா. அந்த ஹோல் வழியா ஃபுல்லா மைசீலியத்தோட தண்டு ஃபர்ஸ்ட் வெளியில வரும்பொழுது குரோத் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இலை விரிஞ்சு வரும், தண்டு சின்னதா இருக்கும், இலைகள் விரிஞ்சு வரும், இலையோட சைஸ் பெருசா இருக்கும் ரைட்டுங்களா. சோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான்
1: இந்த வித்தியாசம் கண் கூட உங்களுக்கு பார்க்க முடியும்.
0: ஆமா, இதை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், அதாவது ஆரம்ப சூழ்நிலையில் நாங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் பெட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுவோம்னா, எடுத்து ஹேங்கிங்ல மாட்டும் பொழுதே ஹோல்ட் பண்ணிடுவோம், மைசீலியம் வர்றதுக்கு முன்னாடியே ஹோல்ட் பண்ணி வச்சிருவோம். இப்போ அப்படி பண்றது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டெம்பரேச்சர் அப்புறம் ஹியூமிடிட்டி ப்ளஸ் எல்லாம் ஐஓடி டிவைஸ் பார்த்துக்குது. ஸோ நம்ம எதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால நம்ம முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சிடறோம்.
1: சரி, நீங்கள் காலன் வந்து 4 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஐஓடி டிவைஸ் வந்து நீங்கள் முன்னாடியிலேருந்தே பயன்படுத்துறீங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது
0: ஆரம்பிச்சு? 1 வருடம் நாங்கள் வந்து மேனுவல் தான். ஸோ கையால் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் மேனுவலாக தான் பண்ணுவோம். இந்த டிவைஸ் பண்ணுறதுக்கு காரணமும் நம்மளுடைய காரை பண்பலை தான், ரைட்டுங்களா. ஸோ என்ன ரீசன்னா, நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு காலன் வளர்க்கறத பாக்குறதுக்கு அதிகாரிகள் வந்திருந்தாங்க. சோ அவங்க வந்திருக்கும் பொழுது அவங்க கிட்ட அவங்க இதுல என்னென்ன ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ எங்க சைடுல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், சோ ஃபைனான்சியலா ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா ஏதாவதுன்னு கேட்டாங்க. சோ அப்ப கேட்கும் பொழுது இந்த ஒரு ப்ராப்ளம் தான் சார் காமனா, நான் மட்டும் இல்ல எல்லாருமே இந்த தொழில் பண்றவங்க எல்லாருக்கான காமன் ப்ராப்ளம் இது அப்படின்னு சொன்ன பிறகுதான், சோ இதுக்கான டிவைஸ் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு தான் நாங்க சர்ச் தான் பண்ணோம். இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கிற ஐடியாவே ஸ்டார்டிங்ல இல்ல, ஃபர்ஸ்ட் இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சர்ச் பண்ணனும். சோ நான் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுனால ஒரு ஐடியா ஜஸ்ட் நம்மளா இது தேடி கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தனித்தனி உதிரி பாகங்கள்லாம் வாங்கி செட் பண்ண ஆரம்பிச்சதுதான். அதோட அவுட்புட் வந்து நல்லா இருந்ததுனால துறை சார்ந்த வல்லுநர்களும் சரி அதிகாரிகளும் சரி அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அங்கேயும் போயிட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட நீங்களே பண்ணீங்கன்னா விலையும் குறைவா இருக்கு, ரெண்டாவது இதை நீங்க ஒரு மேனுபேக்சரிங் யூனிட்டாகவும் கொண்டு போயிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2022 அதே வருஷம் தான் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய அருண் தம்பராஜ் சார் அவங்க வந்து நேரடியாக கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு நேராக இதை நீங்க டெமோ பண்ணி நீங்க காட்டுங்க, அந்த மிஷின் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணும். அதிகாரிகள் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டர் சார் இதுல இன்வால்மெண்ட் அதிகமா இருந்ததுனால, இந்த விவசாயத்துறையில் அதிகமா இருந்ததுனால இது எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார்கிட்ட நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க காட்டும் பொழுது அவங்களுடைய ரேட்டு கேட்டாங்க, இது எவ்வளவு வருது அப்படிங்கிற ரேட்டு கேட்டாங்க. ஸோ விலையும் குறைவா இருக்கிறதுனால இதை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, இதுக்கான அனைத்து உதவியும் நம்ம அரசு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுக்கு பிறகு காளான் ட்ரைனிங் கொடுக்கறதா இருந்தாலும் கேவிகேவோட சேர்ந்து, அப்புறம் தமிழ்நாடு அரசு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ நிறைய திட்டங்கள் உள்ள இருக்கு, அதில் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுற ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அவங்கள தொழில் முனைவரை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ அதிலலாம் தொடர்ந்து நம்ம பயணிச்சு வேலையை செஞ்சுட்டே இருக்கோம்.
1: காளான் வளர்ப்பை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டு முதல் முதல்ல செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
0: இந்த காளான் வளர்ப்பு தாராளமாக செய்யலாம், இதை வந்து முழு தொழிலாகவும் நீங்கள் எடுத்து செய்கிறவங்களும் வரலாம், இல்லை பகுதி நிலமாக பண்ணுறவங்களும் வரலாம், இல்லத்தரசிகள் மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலுமே வரலாம். அவங்களுக்கான ஸ்கோப் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இதுலேருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்ததை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தாராளமாக வரலாம். ரிஸ்க் இல்லாத தொழில், முன்னாடி இது ரிஸ்க் இருந்துச்சு, ஸோ கண்டாமினேஷன் ஆகுங்கிற பிரச்சனை இருந்துச்சு, வெப்பநிலை சரி செய்யணுங்கிற பிரச்சனை இருந்துச்சு, அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிவைசஸ் நிறையா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இனிஷியல் பொருளாதாரம் மூலதனம் இதெல்லாமே அரசு உதவி செய்யுது. இப்போதைக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நீங்கள் இதை பண்ணலாம்.
1: காளான் வளர்ப்பை பற்றி அதுலேயும் நீங்கள் அந்த செயற்கை நுண்ணறிவு அதில் பயன்படுத்துறத பற்றி கேட்கும்போது ரொம்பவே ஆர்வமாகவே இருக்கு. இருந்தாலும் நேரம் வந்து குறைவா இருக்கிறதுனால இந்த பகுதியை இதோட நான் நிறைவு செய்யறேன். இன்னொரு நிகழ்ச்சியில இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தரேன், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்களோட அலைபேசி எண் 9360 37 7479. மீண்டும் ஒரு முறை 9360 37 7479. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி மேடம்.
1: உங்குடி கேட்டியா, காளான் வளர்ப்புல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திட்டு இருக்க திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்க காளான் குடியில உள்ள ஈரப்பதம் வெப்பநிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திக்கிறாங்க.
2: அப்போ இந்த காளான் வளர்ப்புக்கு ஆள் தேவை குறையுதுன்னு சொல்லுங்க.
1: ஆமா பூங்கடி, இந்த காளான் வளர்ப்புல வைக்கோல சுத்தம் பண்றதுதான் முக்கியமான விஷயமா.
2: அப்பதானக்கா நோய் தொற்று இல்லாம வளர்க்க முடியும்.
1: இதுக்கு அரசு திட்டங்களும் அதிகாரிகள்

0: உதவிகளும் இவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: ஏசுபாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் இந்த காலால வார்த்தோம்னா நம்மளும் இந்த திட்டங்களை பயன்படுத்திக்கலாம்ல.
0: அட ஆமா பூங்குடி, முதல்ல இதுக்கான வழிய பாப்போம்.
1: இந்த மாதிரி காளான் வளர்ப்ப நம்ம வீட்லயே வச்சிருந்தோம்னா அடிக்கடி காளான் 65 பண்ணி சாப்பிடலாம்.
0: பூங்குடி விட்டுட்டு போயிட்டு அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கியா? சரி, நான் கிளம்புறேன்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்

0: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: காற்றோட இசையும் பட்டம் போல இனிமையாய் கதோட இசைக்கும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8:01.

0: நேயர்கள் கேட்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றல் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்,

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
11: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
10: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் விருப்பமான பாடல்களை. இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பாட்டியின் பழமொழிகள். பாட்டியின் பழமொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நமது முன்னோர்களின் வாழ்வியல் அனுபவங்கள், அறிவுரைகள் மற்றும் கலாச்சாரத்தின் பொக்கிஷங்கள். மிக சுருக்கமான வரிகளில் வாழ்க்கை தேவையான ஆழமான பாடங்கள். நம் பாரம்பரியத்தில் பழமொழி என்பது சமூகத்தின் அனுபவ மோதல்ச்சியை விளக்குகிறது. ஒவ்வொரு பழமொழியும் ஒரு பொருளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவைப்படவும் சொல்வதில் மிகச் சிறப்பு.

வாய்ந்தவை. அதிலும் நம் பாட்டிமார்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பழமொழிக்கும் பின்னால் அர்த்தமுள்ள பல கதைகளும் வாழ்வியல் உண்மைகளும் ஒளிந்திருக்கின்றன. பாட்டி சொல்லும் பழமொழிகள் பல தலைமுறைகளை கடந்து வந்தவை. ஆடும் தெரியாமல் காலை விடாதே என்பது போன்ற பழமொழிகள் நாம் செய்யும் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதை எச்சரிக்கின்றன. அதே போல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழி உடல் ஆரோக்கியமே அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படை என்பதை மிக எளிமையாக நமக்கு உணர்த்துகிறது. நிகழ்ச்சியில் பாட்டியின் பழமொழிகள். நேயர்கள் தங்களது கருத்துக்களை காரைக்கால் பண்பலை Facebook பக்கத்தில் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299948 அல்லது 299958 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
7: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இணைந்திருக்கும் நேர்களை காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
8: இனிய இனவு வணக்கம் சகோதரி.
4: வணக்கம் சொல்றது யாரு?
8: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
8: படம் வந்து நாடோடி பாட்டுக்காரன். பாடல் வந்து மனமெல்லாம் செம்புகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வழங்குமாறு கேட்டுக்கிறோம்.
4: வாய்ப்புக்கு
8: நன்றி. நன்றி.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: AI, Data Science, BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
5: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்துச் செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
5: இணைந்திருக்கும் நேர்களை காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
8: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மந்தல் சாவுனி.
5: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
8: ஊமை விழிகள்ல இருந்து மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் முந்து படம், அந்த பாட்டு போடுங்க.
5: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
8: நன்றி மேடம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நலமா இருக்கும். நீங்க நலமா?
1: நல்லா

நன்றி.

0: நிகழ்ச்சியின் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குடும்பங்கள் வழங்கிய காற்றல் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி
1: குழுமங்கள் பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம் தேசிய தர சான்றிதழ்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:31. நேயர்கள் இனி கேட்கலாம் அனல் பாஸ்தா வழங்கும் காற்றல் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காற்றல் வரும் கானம் நிகழ்ச்சியை வழங்குவோர் அனல் பாஸ்தா.
2: அனல் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனல் குட்டின் புதிய அறிமுகம் அனல் பாஸ்தா. எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் வேதாரண்யம் வட்டம் அகஸ்தின்பள்ளியில இருந்து ஈஸ்வர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு அழகி படத்துல பாட்டு சொல்லி அந்த பாட்டு வேணும்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
7: தேங்க்யூ மேடம்.

இளைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பாட்டியின் பழமொழிகள். அண்ணப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, நினப்பு தான் பொழப்பை கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அய்யாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, சிறு வயதில் என்னுடைய பாட்டியிடமிருந்து நான் கேட்ட பழமொழி. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்று சொல்வார்கள் எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைவலம் சக்தி முருகானந்தம். மணக்குடியிலிருந்து ராஜேந்திரன், கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு. புஷ்பவனத்திலிருந்து விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, கல்லானாலும் கணவன் புலானாலும் புருஷன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேழ்வரையில் நெய் வடியது என்றால் கேட்பவர்களுக்கு மதி எங்கே போச்சு, இது என் அன்னை சொல்லும் பழமொழி. சொல்பவர்கள் எதை சொன்னாலும் அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதே இதன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர், கிருஷ்ணமூர்த்தி.

0: மலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணை ஒரு மனத்த நேயர் வருக. வணக்கம்.
10: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு தோறன் ஆண்டனி.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
10: வசந்த அழைப்புகள் திரைப்படம் சரியா, இல்ல மலேசிய வாசுதன் அண்டு ஜானகிமா பாடிய அட நீலச்சேல அந்த பள்ளி வரி ஆரம்பிக்க. சரி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறிந்து அன்பு சார். தேங்க்யூ சார்.
4: நன்றி. நேர்களே, இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பாட்டியின் பழமொழிகள்.

மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் கிராமத்திலிருந்து ஆதவன் நட்சத்திரன், ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேரளத்திலிருந்து செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, யானைக்கும் அடிசருக்கும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க பண்ணைபுரம் மணிகண்டன். இரவஞ்சேட்லேருந்து கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிநாக்கில் நஞ்சும் நுனிநாக்கில் தேனும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், படிக்காதவன் ஏட்டை கெடுத்தான், இது என் பாட்டி சொன்ன பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லர். சுரைக்காய்க்கு உப்பில்லை, குத்தாலே குத்தாலும் தேரடி தில்லை விழானன் சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், இது எங்கள் பாட்டி சொன்ன பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுட்ட மண்ணும் காய்ந்த மண்ணும் ஒட்டாது, மனமுடைந்த இருவர் மீண்டும் இணைவது கடினம், திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல்

0: இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: இது வேதரணி மட்டும் தானிகுடம் தெற்கு முருகவேல் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல வந்து சொந்தமே என்றாலும் நம்ம ஊரா போல வரும் அந்த பாடல் மேடம்.
0: சரிங்க சார், பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
4: நன்றி மேடம். ஓகே மேடம்.
0: இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில பாட்டியின் பழமொழி. தேவனூர் ஜோதிலட்சுமி பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கி எழுந்தவர் காடாழ்வார். இதுக்கான விளக்கம் என்னன்னா, பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருப்பவர்கள் வாழ்க்கையின் உயரங்களை தொடுவார்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுபவர்கள் எல்லாவற்றையும் இழப்பார்கள். மெல்ல பாய்ந்தால் கல்லும் கரையும். விளக்கம், கடினமான காரியமாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு நிதானமாக தொடர்ந்து அதை சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
4: DME EEE ECE கம்ப்யூட்டர் சிவில் DMLT அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
5: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: பாட்டியின் பழமொழிகள். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல இருந்து கோ சங்கர் சொல்லியிருக்காங்க, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவடையிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணா.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த அனில் பாஸ்தா வழங்கிய காற்றில் வரும் காணம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 போன்ற நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
3: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. India and US outline trade agreement, energy security and mobility as key areas of cooperation in high-level talks in New Delhi. BJP candidate Debangshu Pandey

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15 நிமிடம்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன்,
1: ஆ, மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை

0: செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான். வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன.
1: என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம்.
0: அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது, ஆனால் இன்னும் மேன்மையானது.
1: அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம்.
0: வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்துச் சொல்வேன்.
1: மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மணிகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மணியில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்று பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களைப் பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான். அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
0: ஆஹா, எப்படி சொல்வேன், சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் எதேதோ கோஷம் போடுகிறார்கள்.
1: சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்?
0: இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குலத்தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது.
1: அப்புறம் என்ன?
0: மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது.
1: சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது, அதை சொல்.
0: அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையைப் போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்து கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன. இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
1: யாருக்கு பட்டாபிஷேகம், அதை சொல்லப்பனே என்றார் மதுராந்தகர்.
0: இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள். வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார்.
1: அது யார், யார்?
0: வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான்.
2: ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார். தங்களைப் போல என்ன, தாங்களேதான்.
0: முன்னால் வந்த இருவரும் தங்களை

0: மோதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீபவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது. தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள். அடடா, என்ன இது? சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள். அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஒன்றுமே தெரியவில்லையே.
1: பார், பார், நன்றாக உற்றுப்பார். அப்புறம் என்ன நடக்கிறது?
0: இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகையை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது.
1: பார் அப்பனே, பார், அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னம் பார்த்திருக்கிறாயா?
0: இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும்.
1: வேண்டுமென்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது. ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே.
0: இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாக போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான்.
1: மறுபடியும் பார், நன்றாக பார்த்து சொல்
0: என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது. சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன்.
1: சொல், சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல்.
0: ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாகிரதையாகச் செல்லுங்கள்.
1: கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா?
0: கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காளாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள்.
1: ஐயோ, தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம்.
0: இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர்,
1: இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது. கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்து கொண்டான்.
0: அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தையெல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார்.
1: ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்று கொண்டான்.
0: பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்பில்

0: வந்தியத்தேவன். தாயா, செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லியிருக்காங்க. வேண்டா வெறுப்பா? மதுராந்தகர், வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை வல்லவரையனுக்கு. தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சிக்க தன்னை சக்கரவர்த்தின்னும் உடனே இளவரசின்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ள தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரான் வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான். ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்ல ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொன்னா வந்தியத்தேவன். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான். இக அரப்பிள்ளை. சில தொடர்கள். அஷ்டாங்க யோகம். யோக நிலையில எட்டு பிரிவுகள். இயமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலுவூட்டுவது, யானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள் நன்மை தீமைகள், சுப அசுப இந்த ரெண்டின் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் ஈட்டில் இருக்கிற ஆ வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டது பொன்னியின் செல்வங்கள். இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம். கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்டு

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பாணி நன்றி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில ஜோடி திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்கிறது.

படினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜி நெய்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய்.
6: இசை ஒன்றில் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் உன்னிமேனன் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, நகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நேயர்களுக்கு உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூத்தாநல்லூர் டெட்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜஸ்பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
7: நாகப்பட்டினம் இஜஸ்பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜஸ்பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இசை ஒன்றல் நிகழ்ச்சிக்காக நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜோடி திரைப்பட பாடல்கள்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3
2: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம்.

0: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
6: खिच पिच, तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
5: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहे और जहां चाहे ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புண்டகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
10: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
10: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
13: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
14: வணக்கம். வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. பறவைகள், விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு போராடுகின்றன. மக்கள் வாழ்க்கையில் இத்தகைய போராட்டம் இருந்தாலும் இந்த எல்லையை கடந்த வாழ்க்கை போராட்டம் ஒன்று உண்டு. உயிரே நீங்குவதாக இருந்தாலும் கொள்கையிலிருந்து விலக மாட்டார்கள் சான்றோர்கள். அடியாரை முன்னூட்டி பின்முன்பதை தமது கொள்கையாக கொண்ட சிறு தொண்டர் யார்? எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இந்த இயற்பகை நாயனார் விலக்கேற்றும் கொள்கை தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமது உடலை வெட்டி இரத்தத்தை எண்ணெயாக ஊற்றி விலக்கரித்த கலியநாயனார் ஆகியோர் மானமிகு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தான் செய்த தவறை எண்ணி நெஞ்சம் வருந்த அதனால் உண்டாகும் சிறந்த உணர்ச்சியே மானமாகும். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் பட்டர் என்பவர் திருவரங்க பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் திரை மறைவில் ஏதோ பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் உள்ளே இருப்பதை அறியாதவர்களாக திருவரங்கத்தை சார்ந்தவர்கள் வாய்க்கு வந்தபடி வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தனர். உள்ளே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பட்டர் இதனை கேட்டுக்கொண்டிருந்தார். வசைபாடு ஓய்ந்த நிலையில் உள்ளிருந்த பட்டர் திரையை விலக்கி வெளியே வந்து அதிகமாக திட்டி தீர்த்த அன்பருக்கு அரங்கநாதர் உடுத்தி கலைந்த பட்டு பீதாம்பர ஆடையை அணிவித்தார். மற்றொருவருக்கு தாம் அணிந்திருந்த மோதிரத்தை கடற்றி அவர் கைவிரலில் அணிவித்தார். அவர்களை நோக்கி இருவரும் பெரிய பெருமாள் சன்னதியில் அடியனின் குற்றம் குறைகளை எடுத்துரைத்தமைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன், இவற்றை இயன்றவரை போக்கிக் கொள்ள முயல்வேன் என்று தெரிவித்தார்.

0: வாழ்வதுதான் சிறந்த மானம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் மானத்தோடு வாழ்பவர்கள் எந்த நிலையிலும் மானம் குன்றும்படியான செயல்களை செய்யக்கூடாது. இதனை இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருப விடல் என்கிறார் வள்ளுவர். மானமும் அழிந்து உயிரும் அழிவதால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் மானத்தை காப்பதற்காக உயிர் விட வேண்டிய நிலைமை வந்தாலும் கவரிமான் போல உயிரை விட்டு விடுவார்கள் என்பதை மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின் என்ற குறட்பா மூலம் விளக்குகிறார். இழிநிலை வந்தபோது உயிர் வாழாமல் இறந்த மானமுடையவர்களின் சிறப்பை உலகு தொழுது ஏத்தும் என்பதை ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்று மானமுடையவர்களை போற்றுகின்றார் திருவள்ளுவர். நாம் ஒவ்வொருவரும் மான உணர்விற்கு பங்கம் ஏற்படாதவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார்.

0: மான உணர்விற்கு பங்கம் ஏற்படாதவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் கடிதம் வழியே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செம்மனார் கோவில் குணசேகரன் திலகவதி, பவுண்டரீகபுரம் கணேசன் காந்திமதி, திருச்செம்பள்ளி பிச்சுமணி விசாலாட்சி.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாடு.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிதம்பரம், உஷா, செந்தில், கௌதம், அபி, காயத்ரி, செல்வி, வெள்ளைச்சாமி, ஸ்வேதா, இன்பா, அஜய், செல்லப்பா, சுவாதி, விக்னேஷ் இவர்களுக்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.
8: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும்
9: பார்க்கிறேன். நீ கவலைப்பட.
8: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

0: காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

உங்களோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டிப்பாளையம் மதனசேகரன், விஷ்ணுபிரியா, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், எழிலரசி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்கும் பாடல். ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கங்கலாச்சேரி, முருகேசன், மைதிலி இனியா, சூரனூர், காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்பி டிஎம்டி கம்பிகள் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: காரைக்கால் துணை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2025-26 கல்வியாண்டில் மேல்நிலை 2 ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8-5-2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் 18-5-2026 முதல் 30-5-2026 வரையிலான நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குனர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை 2 ஆண்டு துணைத் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை 2 ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனித் தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். மேலும் 18-5-2026 திங்கட்கிழமை முதல் 30-5-2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் 1-6-2026 2-6-2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் ₹1000 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30. நேயர்கள் கேட்கலாம் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காற்றில் வரும் காணம். மன்னிக்கவும் இரவும் மலரும். இந்த பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன்.

0: நேயர்களின் அனைவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பாணி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:50

0: இந்த நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தர்பைகள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஏசுதாஸ் பி சுஷீலா குரலில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செம்மனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, சேதுராமன், சாந்தி, குருநாதன், கபிலன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன் ராஜா, நேதல் வாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகர், வடலூர் நெத்தனாங்குப்பம் ராமசாமி கலா.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் RKG நெய்,
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: RKG நெய்

மணி 45 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக்.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேயர்களுக்கு அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேர்களுக்கு அவளும் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஆயிஷா சித்திகா, சலமத் சுகைனா.

திரவும் மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பாலும் பழமும். திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழி மின்னலை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ்.

0: நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவி ஏற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி நிலையத்திலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஸ்ரீக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சீதா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் சாசினி. 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ, 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டு, முதலில்

திரை ஆசி நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 ஆர்கே ஜின்னை வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.

0: அன்பானிகு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் 2 பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் 2 பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:05 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் என்றவை. 12:50 ஜெயங்கொண்ட பிராமணகை மாளிகை. மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி எஸ் ஆசினி. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். 3:00 ஆர்கேஜி நெய்யின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4:00 வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுனர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்த விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறைக்கு. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio held wide-ranging discussions in New Delhi today. Both the leaders reaffirmed the strength of the India-U.S. strategic partnership and outlined key areas of cooperation, including trade, energy, mobility, and regional security. Addressing a press conference following delegation-level talks, Dr. Jaishankar highlighted the need to conclude a trade agreement at the earliest, welcomed the expansion in energy trade, and stressed that diversified energy supplies are vital for India's energy security.
2: Our government's fundamental responsibility is to address the needs of 1.4 billion people. Obviously, ensuring the accessibility and affordability of energy for them is our prime objective. Secretary and I therefore welcome the expansion in our energy trade in recent months. Diversified supplies are at the heart of energy security for India.
1: On the Iran conflict, Dr. Jaishankar said, both India and the United States have a strong interest in ensuring that global energy prices remain low and that there is unimpeded commerce. India's position in favor of dialogue and diplomacy, as well as safe and unimpeded maritime commerce, was also reiterated. The West Bengal government has directed all district magistrates to set up holding centers for suspected illegal foreigners and foreign prisoners awaiting deportation or repatriation in line with Ministry of Home Affairs, that is MHA, guidelines. According to an official communication issued by the Home and Health Affairs Department, districts have been asked to take necessary steps for housing individuals identified as staying illegally in the country, including those who have completed prison sentences and are awaiting deportation. Union Home Minister Amit Shah today said, government has made special provisions to exclude all tribal communities from the ambit of the Uniform Civil Code, that is UCC, ensuring that their rights are fully protected. Addressing the Janjati Sanskritik Samagam in New Delhi, Mr. Shah said, the UCC will not infringe upon any tribal rights. The National Testing Agency, that is NTA, today postponed the Common University Entrance Test undergraduate, that is CUET UG 2020.